சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: பக்தி நேரம் அருள் மணக்கு.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட், தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: ஆகும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

துடிக்கின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமதுவின்

கரைந்தோடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே. எனதுயிரை வடித்து கவி பாடி முடித்தே.

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: வெற்றியின் பாதை திறக்க முள் பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாருமே காலையில் எழுந்த உடனே ஒரு ஆசை இருக்குங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படிங்க மாதிரி. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும், நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். ஆனால் இதையுமே வந்துட்டு இன்னொரு இடத்துல நம்ம யோசிக்கணும். வெற்றியின் பாதை எப்போவுமே பூக்கோளமிட்டு பூத்தூவி சிவப்பு கம்பளம் விரிச்சு அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பாக கஷ்டமானதாக இருக்குதும். பல நேரத்தில் வெற்றிக்கு போகிற பாதையில் தான் அதிகமான தடைகள் இருக்கும். சில நேரம் தோல்வி வரும், சில நேரம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இது ஒன்றால் முடியாது, இது ஒன்றால் செய்ய முடியாது, உனக்குலாம் சரிப்பட்டு வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு நம்ம மேலேயே சில நேரங்கள் சந்தேகம் வரும், நம்மளால் இது முடியுமா அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் வாழ்க்கையுடைய வெற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முள் பாதை அப்படிங்கிற மாதிரி கலந்து தான் ஆகணும். பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் தாண்டி போனால் தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. காலையிலே பார்த்துட்டு இருக்கோம், மேகமூட்டத்தோடு தான் இல்லை, சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தாவரங்களில் உணவு தயாரிக்கும் செயல்முறையின் பெயர் என்ன? தாவரங்களில் உணவு தயாரிக்கும் செயல்முறையின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். சோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்படி இருக்குது அப்படின்னா, அன்னாச்சி பழம் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருந்துருக்குது. இந்த வாரம் 62 ரூபாய்க்கு, அதாவது 2 ரூபாய் அதிகமாகி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து குறைவாக இருக்குது, அதனால் விலை அதிகமாக இருக்குது. பழுத்த பழம் 62 ரூபாய்க்கும் பச்சை பழம் 60 ரூபாய்க்கு மட்டும் விற்பனை ஆகிட்டு இருக்கிறதாகவும், வரத்து அதிகரிக்கக்கூடிய வகைகளில் ஏற்ற இறக்கங்களுடன் இதே விலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 57 ரூபாய், இப்போ 58 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வரத்து சீராக இருக்குது, அதனால விலையில் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. தேவை அதிகமாக இருக்கிறதுனால சிறிய ஏற்ற இறக்கங்களுடன் இதே விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னா இருக்கு இல்லையா, அதாவது வெள்ளை சுண்டல் சொல்லுவோம்ல, அது வந்து கடந்த வாரத்தில் 118 ரூபாய், இந்த இந்த வாரம் 120 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரேசில் நாட்டிலிருந்து சென்னா வந்துட்டு இருக்குது. தரத்தை பொறுத்து 90 ரூபாயிலிருந்து 120 ரூபாய்க்கு வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ விநாயகர் சதுர்த்தி வர இருக்கிறதுனால மேலும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 38 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 35 ரூபாய், வெண்டைக்காய் 35 ரூபாய், முருங்கைக்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 70 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், பூஷவரை 64 ரூபாய், கேரட் 90 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய். பழங்களில் புவன் வாழை 55 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 75 ரூபாய், பப்பாளி 35 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, அம்மாப்பேட்டை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய சைனா மீடு காதல் பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
3: ஏன் சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

பெருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா. அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: சுற்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: இப்போ நம்மளோட தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறதுக்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழகத்தில் வர 2026-2027 பருவ நெல் கொள்முதலை முன்கூட்டியே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கிறதுக்காக மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட இருந்து மத்திய அரசுடைய இந்திய உணவு கழகம் சார்பில் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய பணியை தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் இதுக்காக விவசாயிகள்கிட்ட இருந்து 100 கிலோ எடை இருக்கக்கூடிய குவிண்டால் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது கூடவே தமிழக அரசுமே ஊக்கத்தொகை வழங்கிட்டு வந்துட்டு இருக்குது. நெல் அரிசியாக மாற்றப்பட்டு ரேஷன் கடைகளுமே வந்துட்டு கார்டுதாரர்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. தமிழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே நெல் கொள்முதலுடைய முதல் பருவம் இருந்திருக்குது. இந்த நேரத்தில் நெல் கொள்முதலுடைய அளவு மற்றும் அறவை செய்து அரிசி ஒப்படைக்கக்கூடிய காலம் ஆகியவற்றை வர 1ஆம் தேதி டெல்லியில் நடக்கக்கூடிய அனைத்து மாநில உணவுத்துறை செயலர்கள் கூடுதல முடிவு செய்யப்பட இருக்குது. அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழகத்தில் வர செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட போகிறாங்க. அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்மளுடைய ரேஷன் கடைகள்லாம் வந்துட்டு நெல் கொள்முதல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்மளுடைய ரேஷன் கடைகள்லாம் அதிகமாக வந்து நெல் வர ஆரம்பிக்கும், அதாவது அரிசி வரதுக்கு ஆரம்பிக்கும். அந்த நெல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாமே எடுத்துட்டு அந்த பீசில் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்துட்டு அது ஒரு அரிசியை மாற்றி அளவு மற்றும் அறவை செய்து அரிசி ஒப்படைக்கக்கூடிய காலம் இது எல்லாத்தையும் வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய வகையில் வர 1ஆம் தேதி டெல்லியில் நடக்கக்கூடிய அனைத்து மாநில உணவுத்துறை செயலர்கள் கூடுதல முடிவு செய்யப்பட இருக்குது. அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்து உங்களுக்காக தில்லி போடிய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நீங்க யாராவது ஆத்தூர்ல இருக்கக்கூடிய வட சென்னிமலை அறிஞர் அண்ணா அறிவியல் கல்லூரியில வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு வரை 31ஆம் தேதி கடைசி நாள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் வட சென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வந்துட்டு 2026-2027 கல்வியாண்டிற்கான இளங்கலை மற்றும் இளம் அறிவியல் பாடப்பிரிவுகள் மற்றும் முதுகலை பாடப்பிரிவுகளில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வந்துட்டு வர 31ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் சேர்க்கை செய்யப்படாத மாணவர்கள் நேரடியாக கல்லூரியை அணுகி சேர்க்கை செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேர்க்கையின் போது 10th+1+2 மதிப்பெண் சான்றிதழ்கள், நம்ம ஜாதி சான்றிதழ்கள், மாற்றுச் சான்றிதழ்கள், இணையதள விண்ணப்பம், ஆதார் நகல், மாணவர் வங்கி கணக்கு புத்தகம், புகைப்படம், ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்து அசல் சான்றிதழ்களோட 5 நகல்களை கொண்டு வரணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோருடன் வர வேண்டும். விவரங்களுக்கு கல்லூரி இணையதளத்தை www.aagacarthur.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கலந்தாய்வு வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க, அதாவது கவுன்சிலிங் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வர 31ஆம் தேதி தான் கடைசி நாள். இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு அதுக்கப்புறமா 31ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை இந்த 3 நாள் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ நீங்கள் மறக்காமல் போயிட்டு வர 31ஆம் தேதிக்குள்ள கலந்துக்கோங்க. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படிங்கிறப்போ www.aagacarthur.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேலத்தில் இப்போது தங்கத்துடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,725 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 117,800 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 260 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 260,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிட்டு. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.20 காசுகள் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குது. இப்போ தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும், முன்பு இருந்ததை விட கொஞ்சம் இப்போ அதிகமாகி தான் வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலையுமே 5.20 காசுகள் அப்படி மாதிரி அதே நிலையில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு ஹேவாக் பதர் சொல்லி பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணியோடைய நீர்வரத்து வந்துட்டு இப்போ 7371 கனஅடி அப்படி மாதிரி வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி. கர்நாடகாவுடைய கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மேட்டூர் அணைக்கு வந்துட்டுருக்குது. 24ஆம் தேதி வினாடிக்கு 11725 கனஅடியாக இருந்த கபினி அணையுடைய நீர் திறப்பு 25ஆம் தேதி 6263 கனஅடியாகவும் நேற்று காலையில் 6100 கனஅடியாகவும் வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. நேற்று முன்தினம் வினாடிக்கு 8827 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று சாயங்காலம் 4 மணிக்கு 7371 கனஅடியாக வந்து சரிவடைஞ்சிருக்குது. அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 2000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டுருக்குது. திறப்பை விட வரத்து கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நேற்று முன்தினம் 89.01 அடியாக இருந்த அணையோடைய நீர்மட்டம் நேற்று சாயங்காலம் 89.37 அடியாக அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் இதுவரைக்குமே வந்துட்டு மேட்டூர் அணைக்கு

இருக்கக்கூடிய நீர்வரத்து ஒரு நாள் அதிகமாகுது, ஒரு நாள் கம்மியாகுது, இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 12,000 கனஅடியாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வெறும் 7,371 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு நீர்வரத்து இருந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலம் மேட்டுருவனையுடைய நீர்மட்ட நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 89.37 அடியாகவும் நீரிருப்பு 51.93 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 7,371 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 2,000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 7,371 கனஅடி அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, நீர் திறப்பு 2,000 கனஅடி அப்படி மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் நீங்களாம் மேட்டூர் தண்ணியெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது கரெக்டாக நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் தண்ணியுடைய தேவை அதிகமாக இருக்கும்போது இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களாம் மேட்டூர் தண்ணியெலாம் பிடிச்சிக்கிறீங்க இல்லையா, அந்த குடம் அப்புறமா தொட்டி அப்புறமா வந்துட்டு இந்த பேரல் இதெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் பிடிச்சி வைங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியுடைய தன்னாணி நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளை அப்புறமா நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. முதலாம் ஆண்டு வகுப்புகள் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எம்எட் படிப்புக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் வர 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார www.tngasa.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, எம்எட் படிப்புக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அதாவது கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எம்எட் படிப்புக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் வந்துட்டு வர 31ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே வந்துட்டு www.tngasa.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி மறுக்கூட்டல் மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுடைய முடிவுகளுமே www.dge.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு வெளியாகிருக்குது. ஸோ 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி மறுக்கூட்டலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் www.dge.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம செலுத்துற டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை ஜங்ஷன் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியாப்பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கனாலும் சரி, இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கொடையூர் ரெயின்கோட்டு வந்துட்டு மறக்காமல் போயிடுங்க. இன்றைக்கி மழைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுப்போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, தாவரங்களில் உணவு தயாரிக்கக்கூடிய செயல்முறையின் பெயர் என்ன, தாவரங்களில் உணவு தயாரிக்கும் செயல்முறையின் பெயர் என்ன அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஒருமே சொல்லப்படும். இப்போ அடுத்த மதன் தங்கத்தோடைய யாரு அவ எங்க இருக்க அந்த சாங் வந்துட்டு இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில், முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
0: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ தமிழக போக்குவரத்து துறையில 1518 பணியிடங்கள் காலியா இருக்குது. இப்படி மாதிரிதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பத்தின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில், அதாவது TNSTC அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்துட்டு அப்ரண்டிஸ் பணிக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவில் 457 இடங்களும், அதுக்கப்புறமா டெக்னீஷியன் பிரிவில் 438 இன்ஜினியரிங் பணியிடங்களும் வந்துட்டு, அப்புறமா இன்ஜினியரிங் அல்லாத பிரிவில் 623 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 1518 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், டிப்ளமோ, பட்டப்படிப்பு முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இவங்களுக்கான தேர்ச்சி முறை வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவங்களுக்கான ஸ்டைஃபண்டு மாதம் 10,900 ரூபாயிலிருந்து 12,300 ரூபாய் விண்ணப்பிக்கக்கூடிய. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லுங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிவிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு பிறந்தநாள் கொண்டாடுறது யார் அப்படின்னா, காவியா அவர்கள் வந்துட்டு இளம்பிள்ளை பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே காவியா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களும் அச்சு பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியுடன்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,00,00 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனும் எவர் உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,44,7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ மக்காச்சோள சாகுபடிக்காக விவசாயிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்குது. இப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. தலைவாசல் நத்தக்கரையில் அட்மா திட்டத்தில் மக்காச்சோள சாகுபடி மற்றும் தொழில்நுட்ப முறை குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நேற்று நடந்திருக்குது. வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் தலைமை வகிச்சிருக்காரு. அதில் மக்காச்சோள பயிரில் படைப்புழு கட்டுப்படுத்துதல், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, இனக்கவிர்ச்சி பொறி பயன்பாடு, வேளாண் திட்டங்கள், நீரில் கரையும் உரம் பயன்பாடு, களை எடுத்தல், சாகுபடி அதிகரித்தல், மானிய திட்டங்கள் குறித்து வேளாண் அலுவலர்கள் எடுத்துரைச்சிருக்காங்க. இதில் துணை வேளாண் அலுவலர், அதுக்கப்புறமா உதவி வேளாண் அலுவலர், அதுக்கப்புறமா உதவி தொழில்நுட்ப மேலாளர்கள், விவசாயிகள் ஆகியோருமே வந்துட்டு இதில் பங்கேற்றிருக்காங்க. அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மக்காச்சோளம் எப்படி சாகுபடி செய்யணும், அது எந்த பருவத்தில் சாகுபடி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், அதில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு தீர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்படி மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி விவசாயிகளுக்கு வந்துட்டு பயிற்சி அளிச்சிருக்காங்க. அது நேரத்தில் விழிப்புணர்வுகளும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இப்போ வந்துட்டு ஒரு ஹெல்த் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு கையில் ஏதாவது காயம் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஆரமாட்டுது. ஒரு வேளை

இருக்குமோன்னு தோணுது அப்படிமா நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எண்ணெய் இருக்கு இல்லையா, தேங்காய் எண்ணெய், அதுவும் லைட்டாக வந்துட்டு மஞ்சளும் கலந்து அந்த இடத்துல வந்துட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி செயல்படும். எந்த ஒரு கிருமியும் பக்கத்தில் அண்டாமல் வந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைன்னா வந்துட்டு அது எரிச்சல் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து லைட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கிருமிகள் உண்டாகாமல் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஹோம் ரெமெடியாக தான் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள உருவாக்கக்கூடிய என்றும் நலமுட நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ். அவங்களோட உங்களுக்காக ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க என்றும் நலமுட நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள நாகராஜ் அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, கனிம வளம் நாட்டின் வளர்ச்சிக்காகயா இயற்கையின் பாதுகாப்பா, கனிம வளம் நாட்டின் வளர்ச்சிக்காகவா இயற்கையின் பாதுகாப்பா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சைக்கோ கண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சேலம் மாநகராட்சியுடைய 4 மண்டல அலுவலகங்களுக்கு உட்பட்ட 60 கோட்டை பகுதிகளில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 2027 பணிகள் முதல் கட்டமாக, குடியிருப்புகள் கணக்கெடுப்பு பணிகள் 1/8/2026 30/8/2026 வரைக்குமே மேற்கொள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தோறும் சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இதுக்காக வந்துட்டு செயலமானர்கள் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 பணிகளுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்படாமல் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு 8300 8300 அப்படிங்கிற இந்த நம்பர்லையோ, அப்படி இல்லைனா 04-27-221-2844 அப்படிங்கிற இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி ஆணையாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பொதுமக்கள் அனைவருமே தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் விடுபடாமல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கணும். உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தங்களுடைய பகுதியிலேயோ வீடுகள்லேயோ வந்துட்டு அன்னைக்கு நாள் வரைக்குமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் செய்யப்படாமல் இருக்குது அப்படின்னா அது குறித்த தகவலை 8300 8300 அப்படிங்கிற இந்த நம்பர்லேயோ, அப்படி இல்லைனா 04-27-221-2844 அப்படிங்கிற இந்த நம்பர்லேயோ வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கோகிலா அவர்கள் வந்துட்டு நங்கவள்ளி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கோகிலா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கா வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு அசோக் சரவணியா ராட்டினம் போல் சாங் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வளர்ச்சிக்காகவா இயற்கையின் பாதுகாப்புக்காகவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு தாவரங்களில் உணவு தயாரிக்கும் செயல்முறையின் பெயர் என்ன? தாவரங்களில் உணவு தயாரிக்கும் செயல்முறையின் பெயர் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்கு, இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஒளிச்சேர்க்கை. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் யாரும் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியிலேருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்துமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுபாஷ், மாரிமுத்து, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள் உருவாக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேருமே ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் இடந்து விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சுடவா கேட்டுட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கான நாள் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் நாளாக அமையட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம வாகை சுடவாவில் என்ன கேம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேச வந்தாச்சு பிரதீபா. இன்னைக்கு நம்ம வாகை சுடவாவில் ஒரு வித்தியாசமான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக சில பேருக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன கேம் அப்படின்னா, எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை கேமோட ரூல்ஸ் என்ன, இது எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1-8 வரைக்கும் நம்பர் சொல்லணும். நான் திடீர்னு 2 பதிலாக ரோஜா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் 1, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு முடிக்கணும். திரும்ப செகண்ட் ரவுண்டில் 2-3 பதிலாக பூந்தொட்டி அப்படின்னு சொல்ல சொன்னால், நீங்கள் முன்ன நான் சொன்ன ரோஜாவையும் சேர்த்து 1, ரோஜா, பூந்தொட்டி, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லணும். 3வது ரவுண்டில் நான் உங்களுக்கு 5 பதிலாக கார் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் முன்ன சொன்னதையும் சேர்த்து 1, ரோஜா, பூந்தொட்டி, 3, 4, கார், 6, 7, 8 அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த 3 ரவுண்டையும் மறக்காமல் முடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. நீங்களும் இந்த கேமில் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக முதல் நேராக ஒரு நேரம் இருந்துருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
2: அந்த சொன்னீங்க எனக்கு சரியா அது புரியல.
1: நான் எப்படின்னா, இது வந்து நான் நீங்க வந்து 1-8 வரைக்கும் நம்பர் சொல்லணும்ண்ணா.
2: மாங்காய் 5, 6, 7, 8
1: எட்டுக்கு பதிலா நீங்க புத்தகம்னு சொல்லணும்.
2: 1, 2, 3, 4, 5, 6, 7 புத்தகம்.
1: ஆமாண்ணா. திரும்ப அடுத்த டைம் சொல்லும்போது, அடுத்த டைம் நான் உங்களுக்கு மாங்காய்னு சொன்னா 4 பதிலா நீங்க என்ன சொல்லணும்னா, 1, 2, 3 மாங்காய், 5, 6, 7 புத்தகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும்.
2: ஓ, அது மாதிரி பழசையும்
1: அதுதான் அதுதான் இந்த கேமோட ரூல்னா. ஓகே, உங்களுக்கு வேற ஒரு கேள்வி கேட்கலாம். 3 பதிலா ஆரஞ்ச்.
2: 1, 2 ஆரஞ்சு, மாங்காய், 5, 6, 7 புத்தகம்.
1: சூப்பர், நான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம்மனா நம்ம கூட சேர்ந்து சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: நேயர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் சொல்லுவீங்க, ரெண்டுக்கு பதிலா ரோஜா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஒன்னு ரோஜா, மூணு நாலு அஞ்சு சொன்னா போதும். அடுத்தது நாலுக்கு பதிலா கார் அப்படின்னு சொன்னா ஒன்னு முன்ன சொன்ன ரோஜாவையும் மறக்காம ஒன்னு ரோஜா மூணு நாலுக்கு பதிலா கார், ஸோ கார் அஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிடணும். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேரம் நினைச்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்,
2: 107.8
1: தெரியுமாக்கா? உங்களுக்கான வார்த்தை ரெண்டுக்கு பதிலா ஆப்பிள்.
2: புரியலீங்க பிரதீபா?
1: ரெண்டுக்கு பதிலா ஆப்பிள், ஆப்பிள்
2: ரெண்டு ஆப்பிளா? ஒன்னு ஆப்பிள், ரெண்டு
1: நாலுக்கு பதிலா நீங்க ஆரஞ்சு வச்சுக்கிட்டீங்க, சூப்பர் சூப்பர் கா. கலைச்செல்வி அக்கா நம்ம கூட சூப்பரா விளையாண்டாங்க, நம்ம மூணு ஆரஞ்சுன்னு சொன்னா பரவாயில்ல, அந்த அக்கா நாலு ஆரஞ்சுன்னு போட்டுக்கிட்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. நேர்களே நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாட்ணுன்னா கால் பண்ணுங்க, 9787-107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா என்னுக்குள்ள வார்த்தை. எப்படி நீங்களும் ஒரு புது புது பேர் எடுத்துகிட்டு வருவீங்க, கண்டிப்பாக அதுவும் என்கிட்ட சொல்லலாம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் சொல்லணும், அதில் ரெண்டு ரோஜா அப்படின்னு சொல்லணும்னா ஒன்று ரோஜா மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் சொல்லணும். அடுத்தது நாலு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லணும்னா ஒன்று ரோஜா மூணு ஆரஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சிடணும். இந்த கேமை நீங்களும் விளாடணும்னா கால் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.
3: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
4: என்னடா?
3: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
4: அப்படின்ற?
3: ஆமா,
4: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
3: ஆமா,
4: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
3: ஏன் சாப்பிட மாட்டாரு?
4: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
5: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: தருவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் நான் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் 1-5 வரைக்கும் சொல்லணும். அதில் நடுவில் நான் ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் அதை சேர்த்து சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் விளாடணுன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட ஒரு அருமையான நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் பிரதீபா. சேலம் பெரும்பாலையிலிருந்து இணைப்பு நிலவர் எழுநரசி நிலையத்தில் அனைவர்கள்
3: எல்லாருமே சூப்பரா இருக்காங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் பிரதீபா.
3: சூப்பர் சூப்பர்,
4: அருமையா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாடல்லாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
3: நன்றி நன்றி அக்கா. ஓகே அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாக்கா?
4: எண்களின் வார்த்தைகள்.
3: உங்களுக்கான 6வது எண் மேஸ், மேஸ் டேபிள், டேபிள்
4: சூப்பர்
3: சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. ரொம்ப நன்றி அக்கா. நன்றி நன்றி
4: நன்றி
3: நன்றி அக்கா. ஸ்டீல் பிளான்ட்லேருந்து எழிலரசி அக்கா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் அதுதான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது டக்கு டக்குன்னு சூப்பராக விளாண்டுட்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாடணுன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ஸோ இப்போ பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம மீண்டும் விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சொன்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா நான் அவங்க கூட. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் 1-5 வரைக்கும் சொல்லணும். நான் வந்து 2வது நம்பருக்கு பதிலாக ரோஜா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் 1, ரோஜா, 3, 4, 5 அந்த மாதிரி சொல்லணும். இந்த கேம் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சோனா பொங்கலையின் பிரதீபா அவர்களுக்கும் நான் நேரில் இருந்து காலை வணக்கத்துல திருப்பூர் மாவட்டம் ராதவன்.
1: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: காலை வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம்ண்ணா.
2: சரி
1: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாண்ணா?
2: அதான் சொன்னீங்கன்னா அந்த நம்பரு முதல்ல 1-3 சொல்லணும், நீங்க சொல்றது பொறுத்து அதை நாம
1: நன்றி நன்றி. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேமில் என் கூட சேர்ந்து விளாடணுன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் பாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் 1-5 வரைக்கும் சொல்லணும். அந்த 5 நம்பர் சொன்ன முடித்ததுக்கப்புறம் நான் வந்து 2வது நம்பர் ரோஜா அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 ரோஜா 3, 4, 5 அப்படின்னு சொல்லணும். திரும்ப 4வது நம்பர் பஸ் அப்படின்னு சொன்னால் 1 ரோஜா 3 பஸ்ஸு 5 அப்படின்னு சொல்லணும். இந்த கேமை நீங்களும் விளாடணுன்னா கால் பண்ணுங்கள் 107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சூப்பரா இருக்கும். நான் நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்குப்பா உங்களுடைய காலை பொழுது?
1: இங்க நல்லா வெயில் அடிக்குது. நான் காலையில
2: வேலூர் மாவட்டத்திலயும் பயங்கரமா வெயில் தான் அடிக்குது.

0: வரும் நினைச்சோம், ஆனா மழை இல்லப்பா.
1: ஓகே ஓகேண்ணா, வந்துடும்.
0: வீக்கெண்டு
1: வீக்கெண்ட் வந்துட்டு அவன் வீட்டில் தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும்.
0: ஓ, வீக்கெண்ட் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறீங்க? சரி சரி, என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்து.
1: ஓகே ஓகேண்ணா. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம் தெரியுமாங்கண்ணா?
0: ஆ தெரியும்ப்பா.
1: ஓகேண்ணா, நீங்கள் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா?
0: ம், 1 2 3 4 5.
1: ஓகேண்ணா, அஞ்சாவது நம்பர் பால்.
0: ஓகே, 1 2 3 4 பால்.
1: ஓகே, ரெண்டாவது நம்பர் பென்.
0: ஓகே, 1 பென் 3 4 பால்.
1: சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்கண்ணா.
0: நாலாவது
1: நம்பர் ஆரஞ்ச்.
0: சூப்பர், ஓகே, ரோஜா பென்னு 3 ஆரஞ்ச் பால்.
1: ஓகேண்ணா, மூணாவது நம்பர் கடிகாரம்.
0: ஓகே சூப்பர், ரோஜா பென் கடிகாரம் ஆரஞ்ச் பால்.
1: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப அருமையா விளையாண்டீங்கண்ணா.
0: எனக்கு 5 நம்பர் விளையாடணும்னு ஆசை, அதனால தான் உங்ககிட்ட கேட்டு அந்த ஆர்டர்ல வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம்.
1: ஓகே ஓகே, நான் ரொம்ப தேங்க்ஸ்.
0: அது ஒரு நம்பரை இன்னொரு பொருள்ல ரீப்ளேஸ் பண்ணி அதை நடுப்புல வச்சு சொல்றது ரொம்ப இதா இருக்கும், கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னு 2 கொடுத்தீங்க. ஆனா எனக்கு காம்ப்ளெக்ஸா வேணும்னு நானே கேட்டு 5 வாங்கிக்கிட்டேன்.
1: ஓகே ஓகே, நான் சூப்பரா விளையாண்டீங்கண்ணா.
0: ரொம்ப நல்லதுப்பா, சூப்பரா யோசிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அண்ணா.
0: தேங்க்யூப்பா, மீண்டும் நாளை சந்திப்போம். பை பை.
1: நன்றி அண்ணா. வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா, நான் 5 சொல்லுவேன் அப்படின்ட்டு 5 சொல்லி நம்ம கூட ஜாலியாக விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. ஸோ மை டியர் நேர்களை, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-1078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு மதுரமல்லி அப்படின்ற சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட நான் பேசிகிட்டே இருக்கேன். பிரதீபா, போன ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. பரவாயில்ல, அடுத்த ஒரு மணி நேரம் இருக்கும். யாரெல்லாம் கால் பண்ணலையோ நீங்கள் திரும்ப கால் பண்ணலாம், ஜாலியாக விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 நம்பர் சொல்லணும். அந்த 5 நம்பருக்கு அப்புறம் 2வது நம்பர் ரோஜா அப்படின்னா, நீங்கள் 1 ரோஜா 3 4 5 அப்படின்னு சொல்லணும். 5வது நம்பர் பஸ் அப்படின்னா, 1 ரோஜா 3 4 பஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கணும். இந்த கேமில் நீங்களும் விளாட்ணுன்னா கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
2: நல்லா இருக்கேன்,
1: நல்லா இருக்கேன்னா நீ நல்லா இருக்கேன் பட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: ஓகே ஓகே,
2: ஹலோ பாட்டி,
1: என்ன கேம் தெரியுமா பாட்டி?
2: ஒரு 5 எண்ணெய் 8 எண்ணெய் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். அதெல்லாம் நீங்க ஒரு காயோ பூவோ மலரோ ஏதோ ஒண்ணு சொல்லுங்க.
1: ஓகே பாட்டி, விளையாடலாமா?
2: ரிமூவ் பண்ணிட்டு அந்த நீங்க சொல்ற இதை சொல்லணும்.
1: சூப்பர் பாட்டி, விளையாடலாமா?
2: அதுல வந்து ஓரெட்டில் நடவா குழந்தையும், ஈரெட்டில் பெற கல்வியும், மூவெட்டில் பண்ணாத திருமணமும், நாலெட்டில் பெறாத குழந்தையும், ஐந்தெட்டில் சொத்தும் இப்படின்ட்டு வரிசையா எங்க அப்பாவெல்லாம் சொல்லுவாங்க.
1: அப்பா காலத்துல
2: இப்ப பார்த்தா அதே வச்சுட்டோம்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி.
2: சரிப்பா, சொல்லுப்பா.
1: நீங்க நம்பர் சொல்லுங்க.
2: 8
1: இல்ல, 1 2 3 4 அப்படி சொல்லுங்க.
2: 1 2 3 4 5 6 7 8
1: ஓகே. 8வது நம்பர் மாங்காய்.
2: 1 2 3 4 5 6 7 மாங்காய்.
1: 3வது நம்பர் ஆப்பிள்.
2: 1 2 ஆப்பிள் 4 5 6 7 மாங்காய்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப அருமையா விளாண்டீங்க பாட்டி.
2: நன்றி சாமி. என்ன போதுமா?
1: போதும் பாட்டி, உங்களுக்கு வேணுமா
2: இன்னும்? மாங்காய் சொல்லிட்டீங்க, போதும்.
1: ஓகே பாட்டி, ஓகே ஓகே பாட்டி, நன்றி நன்றி பாட்டி. தாதகா பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி, நான் 8 நம்பருக்குமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 8க்கான ஒரு மீனிங்கும் சொல்லிட்டு தான் போனாங்க. ரொம்ப நன்றி பாட்டி, எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாண்டதுக்கு. சுனேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் சொல்லணும். அதில் ரெண்டாவது நம்பர் ரோஜா அப்படின்னா நீங்கள் ஒன்று ரோஜா மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லணும். அஞ்சாவது நம்பர் மாங்காய் அப்படின்னா ஒன்று ரோஜா மூணு நாலு மாங்காய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். இந்த கேமில் நீங்களும் விளாட்ணுன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்த ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். வணக்கம் பாப்பா, நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பராக இருக்கும்ண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லா இருக்கேன்.
4: சூப்பர் சூப்பர் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னு
5: தெரியுமாண்ணா? அதாவது 1, 2, 3, 4, 5 அந்த விளையாட்டுங்க.
4: ஓகே ஓகேண்ணா. நீங்க ஒரு புது பேர் வச்சிருக்கீங்க, 1, 2, 3, 4, 5 இந்த விளையாட்டுன்னு.
5: ஒரு புதுசாவே ஒரு பேர் வச்சாச்சுங்க.
4: சூப்பர் சூப்பர் அண்ணா. ஓகேண்ணா, நீங்க நம்பர் சொல்லுங்க.
5: 1, 2, 3, 4, 5
4: ஓகே. அஞ்சாவது நம்பர் பஸ்.
5: 1, 2, 3, 4 பஸ்.
4: ஓகே. ரெண்டாவது நம்பர் மாங்காய்.
5: 1, 2, 3, 4, 5
4: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்பவே சூப்பரா
5: விளையாண்டீங்கண்ணா. நன்றிமா நன்றிமா. திவாகர் தம்பி எங்க போயிட்டாங்க?
4: திவாகர் அண்ணா வெளியே போயிருக்காங்கண்ணா, வந்துருவாங்க.
5: சரிங்க சரிங்கம்மா.
4: ஓகே ஓகே அண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
5: நன்றிங்க நன்றி
4: நன்றி நன்றிண்ணா. திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாட்ணுன்னா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கால் பண்ணுங்க 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு

0: வெற்றி மாடுபிடி வீரன்.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
2: சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்து

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். என்ன கேம் அப்படின்னா எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 நம்பர் சொல்லணும். அந்த 5 நம்பர்லேருந்து நான் 2வது நம்பர் பஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1, 3, 4, 5 அப்படின்னு சொல்லணும். 4வது நம்பர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லணும்னா 1, 3, 5 அப்படின்னு சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேரம் அணிஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ
3: வணக்கம்.
4: ஒன்னு, ரெண்டு, மூணு, 5 வரைக்கும்
3: கத்திரிக்காய்
4: 1, 3, 5
3: சூப்பரா விளாண்டீங்க. 3வது பூனை இப்ப சொல்லுங்க.
4: 1, 3, 5
3: சூப்பர் சூப்பர் அக்கா, சூப்பரா விளையாண்டிங்க, ரொம்ப நன்றி அக்கா.
4: தேங்க்யூப்பா.
3: நன்றி நன்றி. சேலத்துல இருந்து தனலட்சுமி அக்கா ரொம்பவே சூப்பரா நம்ம கூட ஜாலியா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள் 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து 2 பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம விளையாடலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சுடவா நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கேன் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணுக்குள்ள வார்த்தை அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த எண்ணுக்குள்ள வார்த்தை கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு 5 நம்பர் சொல்லணும். அந்த 5 நம்பரில் நான் வந்து 2வது நம்பர் கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னேன்னா, 1 கத்திரிக்காய் 3, 4, 5 அப்படின்னு சொல்லணும். 4வது நம்பர் வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னேன்னா, 1 கத்திரிக்காய் 3 வெண்டைக்காய் 5 அப்படின்னு சொல்லணும். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா, என் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். 9787-7070-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் பிரதீபா. ராஜேஷ் கனப்பன், நாட்டமங்கலம். நல்லா இருக்கீங்களா?
6: சூப்பரா இருக்கோம்னா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடும் தெரியுமாண்ணா?
7: தெரியும்.
6: ஓகே, நான் விளையாடலாமாண்ணா?
7: கண்டிப்பா.
6: ஓகேண்ணா, நீங்க சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
7: 1, 2, 3, 4, 5
6: சூப்பர்ண்ணா. 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டீங்களா? 3வது நம்பர் பூக்கள்.
7: 1, 2, 3, 4, 5
6: ஓகே. 4வது நம்பர் காய்கறிகள்.
7: 1, 2, 3, 4, 5
6: ஓகே. 2வது நம்பர் கத்திரிக்காய்.
7: 1, 2, 3, 4, 5
6: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்கண்ணா. நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடணும்னா ஏன் வெயிட் பண்றீங்க, கால் பண்ணுங்க. 9787-7070-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்க பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலோ, அதுக்கு ஓட் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் நீங்கள் சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் ஓட் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7070-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் ஓட்களையும் எங்ககிட்ட சொல்லிக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
2: மூணு வெண்டக்காய் அஞ்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேமை விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இறுதி நேராக ஒரு நேர் நினைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ.

0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நானும் நல்லா இருக்கேன் ஆனந்திங்கம்மா. ஓகே, நம்ம என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் தெரியுங்களா? ஓகே ஓகே, விளையாடலாமா? ஓகே, நம்பர் சொல்லுங்க நீங்க.
1: 1, 2, 3, 4, 5.
0: ஓகே, நாலாவது நம்பர் வெண்டைக்காய்.
1: 1, 2, 3, 2, 5.
0: ஓகே, ரெண்டாவது வார்த்தை மாங்காய்.
1: 1, 3, 2, 5.
0: ஓகே, அஞ்சாவது நம்பர் பஸ்.
1: 1, 3, 2, 5, bus.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா விளாண்டீங்க. நன்றி
1: நன்றி
0: நன்றி. சேலம்ல இருந்து ஆனந்தி அம்மா ரொம்பவே சூப்பரா விளாண்டாங்க. ரொம்ப நன்றி அம்மா, என் கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. ஸோ நேர்களே, நிறைய பேர் என் கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டிங்க. யார் யார் என் கூட சேர்ந்து விளாண்டிங்க அப்படின்னா, மாணிக்கம் அண்ணா, கலைச்செல்வி அக்கா, எழிலரசி அக்கா, ஆதவன் அண்ணா, ருக்மணி பாட்டி, சந்திரசேகர் அண்ணா, கஸ்தூரி அண்ணா, தனலக்ஷ்மி அக்கா, ராஜசேகரன், ராஜேஷ்கண்ணா அண்ணா, அப்புறம் ஆனந்தி அக்கா, இப்படி நிறைய பேர் என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டிங்க. ரொம்ப நன்றி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளாண்டதுக்கு. எல்லாருக்குமே நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஸோ நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நானும் போயிட்டு வரேன். ட பாய் பாய் மக்களே. இப்போது உங்களுக்கு அடுத்ததாக வாழ்வின் தொடக்கம் விவசாயம் வந்துட்டுருக்கு. பத்மாவதி மேம் பேசியிருக்காங்க, நீங்கள் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். IFM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்நினோ காலத்துல தீவன பற்றாக்குறை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப எல்நினோ நிகழ்வு காரணமா மழைப்பொழிவு குறையறது, அதிக வெப்பநிலை மற்றும் நீண்ட கால வறட்சி போன்ற காலநிலை மாற்றங்கள் ஏற்படுது, இதனுடைய தாக்கம் விவசாயத்தோட கால்நடை வளர்ப்புலையும் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்துது. நம்மளே இப்ப கொஞ்ச நாளா வந்து இதை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பா பசுந்தீவன பயிர்கள்ல வளர்ச்சி குறையறதுனால கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனம் கிடைக்கிறதுல பற்றாக்குறை ஏற்படுது. இதனால கால்நடைகளின் உடல் எடை, இனப்பெருக்க திறன் மற்றும் பால் உற்பத்தி குறையறதோட விவசாயிகளின் வருமானமும் பாதிக்கப்படலாம். அதனால எல்நினோ காலங்கள்ல கால்நடைகளுக்கு தொடர்ச்சியான பசுந்தீவன விநியோகத்தை உறுதி செய்யறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இதுக்காக குறைஞ்சபட்சம் 15 செண்ட் நிலத்துல அதிக மகசூல் தரக்கூடிய பசுந்தீவன பயிர்களான கம்பு, நேப்பியர் புல்லு, தீவன சோளம், வேலி மசால் மற்றும் முயல் மசால் போன்ற வறட்சிய தாங்கக்கூடிய தீவன பயிர்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யலாம். தொடர்ந்து உபரி பசுந்தீவனத்தை சிலேஜ் மற்றும் அதாவது ஊறுகாய் புல் அப்படின்னு சொல்லுவாங்க, உலர் தீவனமா சேமிச்சு வைக்கிறதன் மூலமா வறட்சி காலத்துல ஏற்படக்கூடிய தீவன பற்றாக்குறைய சமாளிக்க முடியும். இந்த மாதிரி 15 செண்ட் சிறிய நிலப்பரப்புல பசுந்தீவன உற்பத்தி மேற்கொண்டோம் அப்படின்னா ஆண்டுக்கு சுமார் 19.5 டன் பசுந்தீவன மகசூல் பெற முடியும். இதை கொண்டு ஆண்டு ஃபுல்லாவே 2-3 கறவை மாடுகள் அல்லது 8-10 ஆடுகளை சிறப்பா பராமரிக்கலாம். இதன் மூலமா கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை தொடர்ந்து வழங்கி தீவன செலவை குறைச்சி கால்நடைகளை பாதுகாக்கிறதோட விவசாயிகளோட வருமானத்தையும் மேம்படுத்த முடியும். காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்துல 15 செண்ட் மாதிரி பசுந்தீவன உற்பத்தி திடல் உருவாக்கப்பட்டிருக்கு. கால்நடை விவசாயிகள் இம்மாதிரி பசுந்தீவன உற்பத்தி திடலை பார்வையிட்டு பயனடையலாம். இந்த எல்நினோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீப காலமா நிறைய வந்து பாதிப்பை ஏற்படுத்துறத நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். இது விவசாயத்தோட மட்டும் இல்லங்க, கால்நடைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த காலநிலை மாற்றத்தை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்கு. அதை மேற்கொண்டு விவசாய பெருமக்கள் நல்ல மகசூல் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கேட்டுக்கிறோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787-70-107 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். வாங்க பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
3: SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
3: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
3: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6, ஞாயிற்றுக்கிழமை.
3: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிட்றாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றாருங்க. உதாரணமாக, கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டி எல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறத நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் எந்த இடங்கள்ல வைக்கணும், எவ்வளவு டிகிரி சன்லைட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: மேக்ஸிமம் வந்து சன்லைட் இதில் வந்து சன்லைட்லேயே வச்சுக்க கூடாது. நம்ம வந்து ஜன்னல் ஓரமாக வச்சிங்கனாலும் டைரெக்டாக சன் மேலே போனிச்சுன்னா இந்த கீழே இருக்கிற கீரை மாதிரி வந்து வாடிடும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கடுத்தது வந்து ஈரப்பதம். இது ஆக்சுவலாக வந்து ரிசர்ச்சில் வந்து எடுத்தது ஈரப்பதம். ஈரப்பதம்னா மாய்ச்சர். 1-3 days ஜெர்னேஷன் அப்போ 70-90% இருக்கணும் இந்த மீடியம். ஆஃப்டர் ஜெர்னேஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா குறைச்சிடணும், 40-60 degrees குறைச்சிடணும் பர்சன்டேஜ். அந்த அப்படி இல்லைன்னா அது தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அந்த கிரீன்ஸ் இது மாதிரி. அதே மாதிரி கீழே இருக்குது அந்த 30 degrees மேலே போகும், டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கவும். ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு தான் இது மாதிரி கொண்டு வந்தோம். அதுக்கு தான் இது பாருங்க, வாடிடுச்சிங்களா நடுவில் பாருங்க. அதனால் என்ன பண்ணணும்னாக்கா இந்த ஈரப்பதத்தை நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா ஹோம் ஹியூமிடிஃபையர் அப்படின்றது. அதை நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணும்போது வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்னா ஈர துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஈர சாக்கலாக இருக்குது அதை வச்சு நம்ம வந்து அந்த ஹியூமிடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் அதிக லெவலில் போகும்போது ஹியூமிடி மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக லைட்டு. இது முழு வெளிச்சம்னா ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட்டு. ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட்னா இந்த லைட் தான் நம்ம இந்த லைட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி என்னன்னா க்ரோ லைட்டாக இருக்கு, கலராக இருக்கும், 3 colors இருக்கும், எல்லோ கிரீன் இதெல்லாம். அதாவது ஏன் மைக்ரோ கிரீன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்ன இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் அப்சர்வ் பண்ணுவோம், ஒன்று வந்து ஒயிட் கலர் அப்சர்வ் பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இது அது மாதிரி பண்ணுறதுனா இந்த 3 lights வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்லா வந்து க்ரோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 6-10 மணி நேரம் வந்து எல்இடி வச்சிங்கன்னா 6-10 மணி நேரம் வந்து வைக்கிறதுனால வளர்ச்சி நல்லா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நேரம் கொடுக்கக்கூடாது, 6-10 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இலைகள் வந்து ஹீட் ஆகும், இதே மாதிரி வாழ தொடங்கிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லைட் வைக்கும் போது அந்த ட்ரேவுக்கும் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா லைட்டு, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதனோட இடைவெளி பார்த்தீங்கன்னா 15-20 centimeters இருக்கும். அதுக்கு தான் அந்த ரேக் இங்கே வச்சுருக்கோம். 15-20 centimeters இருக்கும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப எவ்வளவு நேரம் எல்இடி வெளிச்சம் வந்து இருக்கணும், அதே போல வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சார் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இது மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தகவலா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துல

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நாற்றங்கால் எந்த மாதிரி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும் என்னன்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: நாத்தாங்கால் வந்து எல்லாரும் சேர்த்து நாத்து விடுவாங்க பெரும்பாலும். நான் வந்து மேட்டுப்பாத்தி நாத்து தான் விடுவேன். இப்ப கள்ளப்பருப்பெல்லாம் போடுறதுக்கு போடுற மாதிரி ரொட்டவேட்டர் விட்டு ஓட்டி விட்டுட்டு அதுல நெல்லை விதைச்சி விட்டு அஞ்சு விரலையும் கிளறி விட்டுட்டு சூடமான ஸ்ட்ரைகோடர்மா கலந்த விருடி கலந்த தண்ணியை வந்து விட்டுருவேன். முதல் நாள் நெல் விதை பண்ணிக்கு நிறைய பேர் நெல்லை ஊற வச்சு மூணாவது நாள் விதைப்பாங்க. நான் அப்படி கிடையாது. எனக்கு விதைப்புக்கு தேவையான நெல்லை எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊத்தி நிறைய பேர் முட்டை உப்பு கரைசல் போட்டு கிளீன் பண்ணுவாங்க. நான் அதையும் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா தண்ணியை விட்டு நல்லா நீங்க அதுலயே ஒரு அஞ்சாறு தடவை நல்ல தண்ணி, அதாவது ஒரு அரை கால் பேசனை விட கொஞ்சம் அதிகமா நெல் எடுத்துட்டு தண்ணி முக்கால் பேசனுக்கு புடிச்சிட்டு நல்லா கையுட்டு கலந்தீங்க அப்படின்னா பதிர் ஃபுல்லா வெள்ள வந்துடும். அந்த பதிர் தண்ணெல்லாம் வர்றதெல்லாம் கீழே வடிச்சு வடிச்சு விட்டுட்டு நீங்க கடைசியில தண்ணி புடிச்சு பாத்தீங்கன்னா மேல தண்ணியில அழகா நெல்லு கீழே உக்கா சூப்பரா அப்படியே பாக்குறதுக்கு ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்கும். அந்த அளவுக்கு தவடிச்சிட்டு நம்மளுடைய வேட்டி நம்ம அதாவது நிறைய பேர் ஒரு ஏக்கர் அப்படின்னா சிப்பங்கணக்குல நாத்து விட்டாதான் நடவு போட முடியும் அப்படின்ற ஒரு தவறான கருத்து வந்து மக்கள் மத்தியில வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு வந்து ஏக்கருக்கு 5 கிலோ இருந்தா போதுமானது. 2 கிலோவே போதும். அது நம்ம பரவல விட்டு பில்லு என்னுடைய தோட்டத்துல பில்லு வராது நாத்து சூப்பரா வந்துருங்கிறவங்களுக்கு 2 கிலோ நெல்லே போதுமானது. ஏன்னா எனக்கு வாசனை ஜீரக சம்பா முதல் வருஷம் 2 கிலோ நெல்லு தான் கொடுத்தாங்க. அதுலயே நான் முக்கால் ஏக்கர் நட்டு பயிர் கொஞ்சம் மீதி இருந்தது. நான் சொல்றது ரெண்டு அது வந்து ஒத்த பயிர் தான், ஒரு பயிர் ரெண்டு பயிர் தான் வச்சு நட்டோம். அதுல பயிர் வந்து ஒண்ணு கொக்கு உட்காரும் பொழுது கொஞ்சம் பள்ளமா இருக்கிற இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் சொட வந்துருது அப்படிங்கறதுனால நான் இப்ப வந்து இப்போ 2 வருஷமா 5 கிலோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கரெக்டா பாங்கு பண்ணி விடுறவங்களுக்கு 2 கிலோ நாத்து போதுமானது. அதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு சூடமான ஸ்ட்ரைகோடர்மா விருடி கலந்த தண்ணியை வந்து நீங்க கீழே விட்டீங்கன்னா நம்ம நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்றவங்க அந்த சூடமான ஸ்ட்ரைகோடர்மா விருடி வந்து வேர்லயும் மண்ணிலையும் கெடுதல் செய்யற நுண்ணுயிரி இருந்தா அதை வந்து சாப்பிட்டுரும், அது எடுத்துக்கும்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ நெல் கூட போதுமானதா இருக்குங்க நாத்து விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 கிலோ கூட போதும். கொஞ்சம் அந்த முன்ன பின்ன நம்ம போடும் போது எறையறது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதாகிறதுனாலதான் நம்ம 5 கிலோ அப்படின்னு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்ப துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வேளாண்மையில நானோ தொழில்நுட்பத்தோட பங்கு பத்தின தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: எல்லோருக்கும் வணக்கம். நானோ பற்றி நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம், தொலைக்காட்சியில பாக்குறோம், நிறைய விளம்பரங்கள்லாம் கூட நானோ யூரியா பற்றிலாம் வருது. இந்த தருணத்துல நானோனா என்ன, நானோட வேளாண்மையில என்ன பங்கு, நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நானோ பற்றிய என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம், என்னென்ன முடிவுகள்லாம் விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த கருத்தரங்க தொடங்கப்பட்டிருக்கிறது. அதுல சில கருத்துக்களை சொல்றேன். இப்ப பாமர மக்களுக்கு நானோனா என்னன்னு புரியாது. ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் நானோ சைஸுக்கு வருவாங்க, அதாவது 1 100 கோடியில ஒரு பங்கு தான் நானோன்னு சொல்றோம். அந்த நானோங்கிறத முக்கியத்துவம் என்னன்னா, நானோங்கிறது மீச்சிறு துகள், மிக மிக சிறிய துகள். இது நிறைய நன்மைகளை வேளாண்மையில கொடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த நானோ பற்றிய தொழில்நுட்ப துறை வந்து 2010 என்னுடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. நான் தான் ஃபவுண்டர் ஹெட்டா இருந்தேன் 2010. அதுக்கு முன்னால என்னன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் முதல் பல்கலைக்கழகம் நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையை இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பிச்சோம். 77 பல்கலைக்கழகங்கள் தான் நானோ தொழில்நுட்ப துறைங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் ஆரம்பிச்சோம். நம்ம இந்த 2009-10 அதாவது 100 கொண்டாடணும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு 100 முடிந்த உடனே 50 நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிறப்பு நிதியா கொடுத்தாங்க. அதுல 10 வந்து இந்த நானோ தொழில்நுட்பத்துறை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணணும், நல்ல கட்டடங்கள் கட்டணும், அதுல உள்ள தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இப்ப 12 இதுல ஆராய்ச்சி பண்ணி பல தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிச்சு விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய பொருட்களையோ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நானோ தொழில்நுட்பத்துறை வந்து நாங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல ஒரு கோர்ஸ் கொடுக்கிறோம், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் நானோ டெக்னாலஜி ப்ரோக்ராம் கொடுக்கிறோம், பிஎஸ்டிலையும் இருக்கிறோம். அதனாலதான் மற்ற வேளாண் பல்கலைக்கழகங்கள் 77 இருக்குது இந்தியாவில, அதுல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நானோ தொழில்நுட்பத்துல மிகவும் சிறந்து விளங்குது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப நானோ தொழில்நுட்பம் எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அந்த நானோ துகள் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மிக மிக சிறிய துகள் தாங்க நானோ துகள் அப்படின்னு சொல்றோம்ட்டு ஐயா சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நிலையான விவசாயத்துக்கான திறவுகோலை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, மீள் உருவாக்க விவசாயம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ரெண்டுக்கும் மாற்றா திகழக்கூடிய மீள் உருவாக்க விவசாயம் மண்ணை வெறும் உயிரற்ற தூசியா பார்க்காம அதை ஒரு உயிருள்ள அமைப்பாவே கருது. இயற்பியல் ரீதியா மணல், வண்டல், களிமண் ஆகியவற்றின் சரியான விகிதம், காற்றோட்டம் மற்றும் நீர் வடிகால் அமைப்பை இது வலியுறுத்துது. வேதியியல் ரீதியா தேவையான ஊட்டச்சத்துக்கள், அமிலக்கார சமநிலை, கனிம கரைசல்களோட இயல்பு தன்மை ஆகியவற்றில் அக்கறை செலுத்துது. உயிரியல் ரீதியா பயிர்களோட வேர்கள் சுரக்கக்கூடிய கரிம அமிலங்கள், பயனுள்ள பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் மக்கிய கரிம பொருட்கள் மீது தன்னோட கவனத்தை குவிக்குது. இந்த மூன்று அறிவியலின் தூண்டுகளும் ஒரே நேரத்துல இணைஞ்சு இயங்குறப்ப மண்ணை தன்னோட வளத்தை தானே மீட்டெடுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க உயிரியல் அமைப்பா உருவெடுக்குது. மூடு பயிர்கள் சாகுபடி, குறைந்த உழவு, பயிர் சுழற்சி மற்றும் கால்நடைகளை நிலத்தோடு ஒருங்கிணைக்கிறது போன்ற எளிய இயற்கை நடைமுறைகளே மண்ணை திரும்பவும் வளப்படுத்த போதுமானதா இருக்கு. இதுக்கு பிரம்மாண்டமான இயந்திரங்களோ இல்லனா பெரும் அளவிலான முதலீடோ தேவையில்லை. நம்மளுடைய பார்வையிலையும் சிந்தனையிலையும் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன மனமாற்றமே போதுமானதா இருக்கு. மூன்று கால்களை கொண்ட முக்காலியில் ஒரு கால் முறிஞ்சாலுமே அது நிலைச்சு நிற்காது. நமது வயல்வெளிகள்ல மண்ணும் அதே இயல்ப கொண்டதுதான். இயற்பியல் பண்புகள் சிறப்பா அமைஞ்சா மட்டும்தான் நிலத்துல நீர் வடிஞ்சு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். வேதியியல் சமநிலை நிலவுனுச்சு அப்படின்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள் தயாராகும். உயிரியல் உயிர்ப்போடு இருந்தால் மட்டுமே அச்சத்துக்களை பயிர்களால முழுமையா உறிஞ்ச முடியும். இதுல ஏதேனும் ஒன்றை மட்டும் சார்ந்து நின்று நாம் செய்து வந்த விவசாயமே இன்றைய மண் சீரழிவுக்கு மூல காரணம். இந்த சீரழிவை சரி செய்யறதுக்காக முதற்படியா விவசாயிகள் எல்லாருமே தங்களோட நிலத்து மண்ணை பரிசோதனைக்கு உட்படுத்தணும். இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்கள்ல எங்க குறைபாடு நிலவுது அப்படின்றத துல்லியமா கண்டறியணும். அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு மண்ணுல மூன்று கூறுகளையும் சமநிலைக்கு கொண்டு வரப்பதான் நம்மளுடைய விவசாயத்துல நிலையான மகசூல் சாத்தியமாகும். அதுவே மண்ணோட ஆரோக்கியத்தையும் மனிதர்களோட ஆரோக்கியத்தையும் ஒரு சேர உறுதி செய்து. இந்த மாதிரி தாங்க நிலையான விவசாயத்துக்கான திறவுகோல் அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தாங்க நம்ம நல்ல மகசூல் பெற முடியும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச கருத்தா இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்தாச்சு தருண் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. உற்சாகத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சிய தொகுத்து வழங்க போறது நான் தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தான். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க இல்லையா? அப்படி இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் யாருன்னா, பொன்னிச்சோலை சிலம்பம் பள்ளியோட நிறுவனர், சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்த திருமதி காயத்ரி அவர்கள் தாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்க மேம். உங்க கூட பேசுற இந்த தருணம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம்.
2: எனக்கும் உங்க கூட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சூப்பர் மேம். மேம், நீங்க வந்து பொன்னிச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலம்பம் பள்ளி நடத்திட்டு இருக்கீங்க. இந்த ஜேர்னியோட தொடக்க புள்ளி என்ன மேம்?
2: இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்க ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுக்கு எங்க மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதுல வந்து ஒரு 100 பீப்புள்ஸ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதுல நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன். அப்ப எங்க ஊர்ல சிலம்பம் தான் மோஸ்ட்லி நிறைய பண்ணுவாங்க. கோவில் திருவிழாலாம் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், ரொம்ப பிரேவரியா இருக்கும். அப்ப வந்து எனக்கு அதை கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அப்ப என் பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லியிருந்தாங்க, நீ கேர்ள் போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால நான் வந்து ஓகே, நான் பண்ணி தான் ஆவேன்ட்டு நானும் வாலண்டியராக போயிருந்தேன். போயிட்டு ஒரு லெவலில் டெய்லி கிளாஸ் போவேன். வீக் டேஸ் கிளாஸ் அப்படி இல்லாமல் நான் டெய்லி ரெகுலராக 1 month ஃபுல்லாக, அதுவும் நான் மோஸ்ட்லி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போலேருந்து நான் கற்றுக்கிறேன். கற்றுக்கிட்டு இப்போ வந்து நான் 10th ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் 10th தான் ஒரு ஸ்டேட் மேட்ச் போயிருந்தேன். ஒவ்வொரு மேட்ச் போக போக என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் மேலே போயிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் எங்கே சிலம்பம் வந்து எப்போ பண்ணாலுமே ஃபஸ்ட் டைம் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் பார்ப்பேனே தவிர ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இல்லை. நான் காலேஜ் படிக்கும் போதும் அதே மாதிரி தான் பார்ப்பேன். இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு மேரீட் ஆனோட்டியும் நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் எப்படி கற்றுக்க போனோனோ அதே மாதிரி இன்னமும் கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுக் கொடுத்துட்டும் இருக்கேன்.
1: அருமையான விஷயம் மேம். மேம், எத்தனை வருஷமாக இந்த சிலம்பம் துறையில் நீங்கள் இருக்கீங்க?
2: ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். ஒரு இப்போ 1 இயர்ஸாக நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சிலம்பம் மட்டும் இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லி கொடுத்துட்ருக்கேன்.
1: சூப்பர் மேம். சிலம்பம் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறீங்க மேம்?
2: செல்ஃப் டிஃபென்ஸு இப்போ மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போவே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. மோஸ்ட்லி சிலம்பம் அப்படின்ட்டு இல்லாமல் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டாலுமே அவங்க வந்து அவங்களோட பிரெயினை, அவங்களோட ஆக்டிவிட்டியே மாறிடும். அதில் வந்து சிலம்பம் வந்து முக்கிய பங்கு எனக்கும் வந்து நீயும் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்க, நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது எனக்கு ஓகேவாக இருந்தது. அப்புறம் நான் எங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்டு நானும் கிளப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என்னோடய கிராண்ட் மாஸ்டர் வந்து எனக்கு கிளப்பு அவர் மூலியமாகவே ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ 1 இயராக என்னோடய கிளாஸு பொன்னிச்சோலை சிலம்பம் இங்கே நடந்துட்டுருக்கு.
1: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் திருமதி காயத்ரி அவர்களுமே இருக்காங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தி அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: மேம், நம்ம சின்ன வயசுல எல்லாம் பேசியிருப்போம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. அம்மா அப்பாக்கு அப்புறம் நமக்கு ஆசிரியர் தான் குருவா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய குரு யாருங்க மேம்?
4: என்னோட மாஸ்டர் நேம் வந்து முருகேசன், அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், சந்தோஷ்குமார். முருகேசன் அவரு தான் எங்களோட கிராண்ட் மாஸ்டர். அவருக்கு கீழே தான் வந்து நாங்கள் எல்லாருமே அவரோட இதை பின்பற்றி காப்பாற்றிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ அவர் எப்படி எங்களுக்குன்னா, ஊரில் இருக்க யார் வந்து இது பண்ணாலும் அவர் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஃப்ரீயாக கற்றுக்கிட்டது தான் நான். அதில் வந்து நாங்கள் ஒரு 10 கேர்ள்ஸு இருந்தோம், 40 பாய்ஸ் இருப்பாங்க. அந்த 40-50 பேரில் இருந்து ஒரு 10 பேரில் ஃபில்டர் ஆகி வந்திருக்கிறது தான் நான். அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
3: சூப்பர் மேம். எனக்கு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் ஆசிரியர்களுடனான மறக்க முடியாத நினைவுகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவு இருக்கா மேம்?
4: அவர் கூட சிலம்பம் கற்றுக்கும் போது இருந்த மெமரபிள் மூமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன். போர்ட்டபிள் மிஷின் மாதிரி தான், எங்கே வேணாலும் என்னை தூக்கி போட்டுருவாங்க. ஜிம்னாஸ்டிக்னாலும் நான் தான் இருப்பேன், யோகானாலும் இருப்பேன், டான்ஸ்னாலும் இருப்பேன், சிலம்பம்னாலும் இருப்பேன். அவருக்கு நான் எங்கே திரும்புகிற திசையெல்லாம் நான் இருக்கனால மோஸ்ட்லி நான் எல்லா கல்ச்சுரல்ஸ்லையுமே என்னை உள்ளே போட்டுருவாங்க, நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அவர் வந்து எங்களுக்கு முக்கியமாக வந்து பொண்ணு, அதனால் நீ இப்படி தான் இருக்கணுன்றத விட ஒரு பையனுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு எங்களை எல்லாரையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, என் கூட கற்றுக்கிட்ட அனைத்து கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நல்லபடியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நாங்கள் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது பஞ்சுவாலிட்டி, அப்புறம் டெடிக்கேஷன், ரெஸ்பெக்ட், இது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம்.
3: சூப்பர் மேம். மேம், இப்போ உங்களோட சிலம்பம் பள்ளியில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கும்?
4: ஒரு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அவங்க எப்படி ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் இருக்காங்க ஆக்டிவ் இல்லைன்றதை விட அவங்கள பார்த்து என்னால் ரெடி பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சுன்னா அவங்க எப்படி இருந்தாலுமே நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோம்.
3: சூப்பர் மேம். சிலம்பம் ப்ராக்டிஸோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் மேம்?
4: கிளாஸஸ் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் தான் எடுக்கிறோம், சனி மற்றும் ஞாயிறு. இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சிபிஎஸ்சி, அதனால் அதிகமாக அவங்களால வர முடியாது. அதனால் அவங்களோட ஸ்கூலும் அஃபெக்ட் ஆகாமல் எங்களோட கிளாஸஸும் அஃபெக்ட் ஆகாமல் சனி ஞாயிறில் மட்டும் இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்.
3: ஓகே மேம். மேம், இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க மைண்ட் கண்ட்ரோல், பாடி ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு எல்லாத்துக்குமே சிலம்பம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்?
4: இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா 6:45 நாங்கள் கிளாஸ் வைக்கிறோம். மோஸ்ட்லி எல்லா கிட்ஸுமே எழுந்திரிச்சு டெய்லி ஸ்கூல் போகிறாங்க. அதே மாதிரி சண்டேஸும் சாட்டர்டேஸும் கிளாஸஸ் வராங்க. அவங்க வரும்போது இங்கே உள்ளே வரும்போது நல்ல எந்தூசியாசியமாக இருப்பாங்க, ஃபுல் ஆக்டிவாக இருப்பாங்க. உள்ளே வந்துட்டு கிளாஸ் முடிச்சு போகிற வரைக்கும் அந்த ஆக்டிவ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சொல்லித்தரதை விட அவங்க இங்கே சிலம்பம் வரும்போது அவங்களே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக மாறிடுவாங்க. அதுதான் சிலம்பமோட பயன்.
3: ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை சொன்னீங்க மேம். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு இருக்கேன். நேர்களே, நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. அதுக்கு முன்னாடி பாடல்கள் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான், உங்கள் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு இல்லையா? கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா. அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: திறந்து வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் பொன்னிச்சோலை சிலம்பம் பள்ளியின் நிறுவனர் திருமதி காயத்ரி அவர்களுமே இருக்காங்க. மேம், இப்ப சிலம்பம் பள்ளி நடத்துறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல, அது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேம்?
4: இப்ப எனக்கு சப்போர்ட்டிவ் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து நான் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுத்தேன். இப்ப அது இல்லாம கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ், அங்க இருக்க அதர் ஸ்டாஃப்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. அது இல்லாம என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஹஸ்பண்டு, என்னோட மாமியார், இப்படி ஒரு ஃபேமிலிகளாக இருந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் நிற்க முடியுமான்னு கேட்டால், அது என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன்.
3: சூப்பர் மேம், நானும் உங்களோட சேர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலம்பம் பள்ளி எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ, ஸோ அந்த இடத்துல நிறைய சவால்கள் இருக்கும். என்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்க, அதெல்லாம் எப்படி வந்துட்டு தாண்டி வந்தீங்க?
4: இப்போ நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்னால், இப்போ இல்லை, நான் சிலம்பம் கற்றுக்கிட்ட புதுசுலேயே எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் வந்தது. நான் சிலம்பம் கற்றுக்க வரும்போது நான் டீனேஜுன்ற போது மோஸ்ட்லி ரிலேட்டிவ் சைட்ஸ் எல்லாமே கேர்ள், மோஸ்ட்லி டாமினேட் பண்ணுறது கேர்ள் அப்படின்னால போகக்கூடாது அப்படின்னாங்க. நான் இருந்தாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளே நான் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இப்போ திரும்ப மேரீட் ஆகிட்டு இப்போ ஒரு எனக்கு ஒரு கிட்டு இருக்காங்க, 2 இயர்ஸ் கிட்டு இருக்காங்க. 2 இயர் கிட்டு வச்சுட்டு நான் ஒரு விமனாக வீட்டில் இந்த இடத்துல உட்காந்துட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக இதுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆக்சுவலாக பயமாக இருந்தது. இதை நம்ம ஒரு ஃபேமிலிகளாக இருக்கோம், எப்படி ரன் பண்ண போகிறோம், இது வந்து நார்மலாக ஒர்க் மாதிரி இல்லாமல் ஒரு கிட்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வர போகிறோம், யங்ஸ்டர்ஸை நம்ம ஓல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸை கொண்டு வர போகிறோம், எப்படி பண்ண போகிறோன்ற ஸ்ட்ரகிள் எனக்கும் இருந்தது. இப்போ எனக்கு ஒவ்வொரு வாய்ப்பாக கிடைக்க கிடைக்க நான் இதை விட இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கு.
3: மேம், ரொம்ப அருமையான விஷயம். மேம், இப்போ நீங்கள் சிலம்பம் கற்றுக்கும் போதே வந்துட்டு நிறைய காம்படிஷன் போயிருப்பீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கினீங்க, என்னென்ன காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க?
4: சிலம்பமில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் மீட்ஸ் விளாண்டுருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் மீட்ஸ் விளாண்டுருக்கேன், ஸ்டேட் மீட் விளாண்டுருக்கேன். நான் 10th படிக்கிறப்போ வந்து திருநெல்வேலியில் ஸ்டேட் மேட்ச் நடந்தது, அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அடித்து தினத்தந்தி பேப்பரில் வந்திருக்கேன். அது இல்லாமல் இப்போ காலேஜ் படிக்கிறப்போ ஒரு மீட் நடந்தது காலேஜ் மூலமாக. இப்போ சிஎம் ட்ராஃபி விளாண்டுருக்கேன், ரீசெண்டாக நடக்கிற சிஎம் ட்ராஃபி விளாண்டுருக்கேன். நிறைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி எல்லாமே விளாண்டுருக்கேன். ஸ்டேட் மேட்சஸில் வந்து மோஸ்ட்லி 1st, 2nd அடிச்சிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சில் எல்லாமே 1st ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். இப்போ சிஎம் ட்ராஃபி விளாண்டப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டேன், நெக்ஸ்ட் இயர் சிஎம் ட்ராஃபி கண்டிப்பாக அடிச்சிருவேன்.
3: ஆல் தி பெஸ்ட் மேம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் மேம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் விளையாடும் போது?
4: இப்போ என்ன ஸ்ட்ரகிள்னா, ஒரு கிட்டு பிறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபிசிக்கல் பாடி வந்து அந்த என்னோட கேமுக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தது. அந்த டைமை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக நான் விளையாடணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல போனேன். ரொம்ப நாள் கேப் கழிச்சு போறதுனால எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் யூஸ் ஆனிச்சு. நெக்ஸ்ட் இயர் அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்துடுவேன்.
3: உங்களோட கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. மேம், இப்போ சிலம்பம் வந்துட்டு நேஷனல் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் எல்லாம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: கண்டிப்பாக. சிலம்பம் வந்து பாரம்பரிய கலை, அது மற்ற கேம்ஸை மாதிரி இதுவும் வந்ததுன்னா தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய கலை வரது எங்களுக்கு வந்து சிலம்ப வீரர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒலிம்பிக்ஸ்ல கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்படுறோம்.
3: சூப்பர் மேம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் மேம். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

Udah. ಈ ಟ್ರ್ಯಾಕ್ ಬಾಯ್ಸ್ಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆಲ್ಲ ಹುರಿದಿದೆ

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் பொன்னிச்சோலை சிலம்பம் பள்ளியின் நிறுவனர் திருமதி காயத்ரி அவர்களுமே இருக்காங்க. மேம், இந்த சிலம்பம் அப்படின்றது உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்துச்சுங்க மேம்?
2: இப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நாங்க ஊருக்கு, எங்க அம்மாவோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் போயிட்டு எங்க மாமாங்கெல்லாம் வந்துட்டு, நீங்க என்ன ஊரு, உங்க ஊர்ல வந்து உன்னை என்ன சொல்லி கேட்கறதுன்னு சொல்லும் போது, கண்ணங்குறிச்சி வந்துட்டு காயத்ரி சிலம்பம்னு கேளுங்க அப்படின்னு நான் கெத்தா சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்னோட புகழ் வந்து இந்த சிலம்பம் வந்து கொண்டு வந்திருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு அப்பவே. இப்பவுமே என்னை எங்கேயாவது பார்த்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிலம்பம், காயத்ரியா சிலம்பம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக சர்ச்சுக்கு போயிருந்தோம். என்னோட ஸ்கூல்மேட், ஒரு பொண்ணு ஸ்கூல்மேட்டோட சிஸ்டர், அவங்க வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் காயத்ரி சிலம்பம் தானேன்னு கேட்டாங்க. அது அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது.
1: சூப்பர் மேம், நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஏதாவது மூமெண்ட் இருக்கா?
2: ப்ரௌடான மூமெண்ட்டு அப்படின்றது, இப்போ நான் ஒரு மேரிட் கேர்ளாக இருந்துட்டு ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருந்துட்டு ஒரு 20 குழந்தைங்களை நான் சொல்லி கொடுக்குறேன், என்னை நம்பி அந்த 20 பேரண்ட்ஸ் அனுப்பி விடுறாங்க அப்படின்ற போதே எனக்கு பெரிய ப்ரௌடாக தான் இருக்குது. இதுக்கு நான் இந்த ப்ரௌட் மூமெண்ட்டுக்கு வரதுக்கு காரணமாக இருந்தேன் என்னோடய அப்பா, என்னோட அம்மா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நான் மோஸ்ட்லி ஒரு கேர்ள் மாதிரியே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னோடய ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸும் வந்து எந்த விதத்துலேயும் எனக்கு ஒரு ஸ்பாயிலாக இல்லை, நீ எதை பண்ணாலும் துணிஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு, நான் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டு, என்னை எங்கே வேணாலும் நம்பி அமுச்சு விட்டுருவாங்க. நான் என்னோடய தன்னம்பிக்கைக்காக நானும் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன். இதே மாதிரியே எல்லா கேர்ள்ஸும் இருக்கணும்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன்.
1: ரொம்ப அருமையான விஷயம் மேம். உங்க பொன்னிச்சோலை சிலம்பம் பள்ளியோட மாணவர்களோட சக்சஸ் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ணுங்க மேம்.
2: என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னா, நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் எனக்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் லக்கிலி வந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்ன வரைக்கும் கேரி ஓவர் ஆகி அது ஒரு 3 வந்து இப்போ 20 ஆகிருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே 1 மந்த்லி பாரதியார் டே கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் மீட் வந்துருச்சு. ஆக்சுவலாக எனக்கு அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து 1 வீக்குள்ளே அவங்கள சொல்லி கொடுத்து நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதில் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள் ஆனாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, பட் ப்ரைஸ் அடிக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து சிஎம் ட்ராஃபி வந்தது, சிஎம் ட்ராஃபியும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களோட கிளப் மூலயமா ஒரு டோர்னமெண்ட் நடந்தது, அதில் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரைஸஸ் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளாக் லெவல் மீட்ஸு இந்த மாதிரி இது எல்லாத்துலேயுமே ப்ரைஸஸ் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வர எல்லா கேம்ஸுமே டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷ்னல்ன்றது தான் எங்களோட எய்ம். அதுதான் எங்கள் கிளப்போட சக்ஸஸ் ஸ்டோரி.
1: ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நேருக்குள்ளே உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.
3: Three, two, one, hola.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின்

0: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் பொன்னிச்சோலை சிலம்பம் பள்ளியின் நிறுவனர் திருமதி காயத்ரி அவர்களுமே இருக்காங்க. மேம், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷனா இருக்காங்க. ஸோ மொபைல் எடுத்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வைக்கிறதே இல்ல, யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த அடிக்ஷன் எல்லாம் எப்படி மேம் சிலம்பம் மூலியமா குறைக்க முடியுமா?
1: இப்போ வந்து மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இங்கே வந்துட்டு ஒரு 1-2 weeks வந்து இங்கேயுமே அப்படி தான் இருப்பாங்க. அந்த 3 weeks மேலே என்ன ஆகும்னு தெரில, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜெட்டிக்காக மாறிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இங்கே என்னோட கிளாஸில் ஒரு கிட்டு இருக்கா, ஒரு பாப்பா, அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அலாரம் வச்சா கூட ஸ்கூல் போகும்போது எந்திரிக்க மாட்டா, சாட்டர்டே சண்டே என்ன ஆகுதுன்னே தெரியல, அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு மம்மி எந்திரிங்க நான் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிலம்பம் கற்றுக்கிறதுனால அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து மாறுது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்திருக்கு. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் கிட்ஸுக்கும்.
0: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேம், அதே மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட் ஏதாவது வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாஸ்டராக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா இல்லை அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பீங்களா?
1: பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன், நான் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டேன், லெசனாக தான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இதில் இருந்து நீ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறதுக்கு நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், எனக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஒரு கம்பு எடுக்கவே எங்களுக்கு 1 month ஆகும். இப்போ வர கிட்ஸுக்கு நாங்கள் ஃபஸ்ட்லேயே கம்பு கொடுத்துட்றோம், அதெல்லாம் நான் சொல்லி புரிய வச்சு அவங்களோட அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த விதத்தில் சொல்லி தான் கொடுப்பேன். அப்பாட்டு ரொம்ப இதாக இருந்தால் பனிஷும் பண்ணுவேன்.
0: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேம், சிலம்பம் உங்கள் லைஃப்லே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது காயத்ரி எப்படி இருந்திருப்பாங்க?
1: சிலம்பம் அப்படின்னு இல்லை அப்படின்னா வீட்டில் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி நானும் பாத்திரம் விளக்கிட்டு துணி துவைச்சிட்டு நார்மலாக இருந்திருப்பேன். அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னோடய குழந்தைய ஒரு 8 months வீட்டில் விட்டுட்டு நான் ஒவ்வொரு இதுவாக எடுத்து ஸ்டெப் எடுத்து சிலம்பம் இவ்வளோ தூரம் எனக்கு வரும்ன்ற ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இப்போ சிலம்பம் ரொம்ப மெயினாக இருக்குது.
0: ரொம்ப அருமையான விஷயம் மேம். மேம், இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ இருக்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் கிளாஸ்லாம் போகும்போது எங்கள் மொபைல்லாம் இருக்காது, மாஸ்டர்கிட்ட காண்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க, காலையில் போகிறோமா நாங்களாக வீட்டுக்கு வந்தால் தான். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் வந்து கிளாஸ்க்கு வந்துட்டாங்களா, முடிச்சிட்டாங்களா, அவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற கான்ஃபிடென்ட்டு இல்லாமல் இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், கிட்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களோட என்கரேஜ் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக நெருங்கியாச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் வந்துட்டு பொன்னிச்சோலை சிலம்பம் பள்ளி நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி வேற யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத உங்களோட அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்லலாம் மேம்.
1: இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நான் எல்லாமே கற்றுக்கிட்டு தான் நான் செய்வேன்ற ஒரு இது வேணாம். நமக்கு தெரிஞ்சதை ஒரு 4 தெளிவாக சொல்லி கொடுத்தாலே போதும். நான் எல்லாமே கற்றுட்டு தான் நான் வந்து சொல்லி தருவேன்னும் போது யாருமே எல்லாத்தையும் கற்றுட்டு சொல்லித்தர முடியாது. நீங்கள் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நெகட்டிவ் தான் நடக்கும். அந்த நெகட்டிவ் அந்த 1 நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்றதுல தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. நான் பயங்கரமாக யோசித்தேன், நம்மளால் இதில் சக்சீட் பண்ணி வர முடியுமா, எனக்கு இன்ன வரைக்குமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஆனால் அதை ஒவ்வொரு டைமும் அது நம்ம விட்டுடலான்னு தோணும்போது அதை விட 1% உனக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா தான் போகணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வருது. கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தெரிஞ்சதை நல்ல பேருக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி முன்னாடி வந்தாலே அது பெரிய சக்ஸஸ் தான்.
0: சூப்பர் மேம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை பற்றி ரொம்ப அருமையாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மேம்.
1: எனக்கு வாய்ப்பு கொடுத்த சோனா எஃப்எம்க்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப நன்றி மேம். நேர்களே, நானும் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு.

இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து டடாவை பயணியர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. மணியோ ஒன்றாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் வந்தாச்சு உங்கள் கூட பேசுகிறதுக்காக. சரி சத்யா, இன்றைக்கி நம்ம ஒன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயங்கரமாக வந்துட்டு எக்ஸைட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்துட்டு இருக்குங்க. இப்போது நம்மளுடைய உலகத்தை எடுத்துக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு ரோடு வசதி கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு ஆயுதங்கள் கிடையாது. ஏன் நம்ம வந்துட்டு ஒரு நம்முடைய ஆதி காலத்துக்கு போனோம் அப்படின்னா கூட, அப்போ கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பித்தோம். நெருப்பு கண்டுபிடிக்கல, எதுவுமே கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து முன்னேற ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு கண்டுபிடிச்சோம். இந்த கல்னு சொல்லுவாங்களே, வெங்கிலச்சங்கல்னு, அதை வச்சு நம்ம வந்து உரசி நெருப்பு கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்ச்சி அடைய ஆரம்பித்தோம், உடைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போது சாலைகள், தொழிற்சாலைகள், பெரிய பெரிய கண்ணாடி மாளிகைகள், கட்டிடங்கள் சொல்லிட்டு நம்முடைய உலகம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. முக்கியமாக இப்போலாம் ஏஐ அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு, புதிய கட்டிடங்கள் வருது. நம்ம ஊரில் நம்மளுடைய உள்ளூரில் எடுத்துக்கோங்களே, புதிய சாலைகள் அமைக்கிறாங்க, புதிய கட்டிடங்கள் வருது, தொழிற்சாலைகள் வருது, தொழில்நுட்பம் வளருது. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? சரி, இவ்வளோ வளர்ச்சிகள் நடக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா, மரங்கள் குறையுது, ஏரிகள் காணாமல் போகுது, நிலத்தடி நீர் குறையுது, வெயில் அதிகமாகுது, மழை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இதுதாங்க இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். முக்கியமாக இந்த இளினோ மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவ்வளவும் வரதுக்கு காரணம் என்ன? சில இயற்கை இடர்பாடுகள், அது நடக்கிறதுனால தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு கனிம வளம் இருக்கு இல்லையா, அந்த கனிம வளம் எடுக்கிறதுனால தான் இயற்கை இடர்பாடுகள் வருது அப்படி மாதிரி ஒரு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காக இயற்கையை விட்டு கொடுக்கலாமா அப்படி மாதிரி வந்து கேள்வி கேட்கறாங்க. இப்போ நம்ம நாட்டுடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? இந்த கனிம வளம் எதுக்காக முக்கியம்? நாட்டுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா, இல்லை அதை விட இயற்கை பாதுகாப்புக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா? இதுதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், கனிம வளம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை இயற்கை பாதுகாப்புக்காகவா? கனிம வளம் என்பது நம் நாட்டின் வளர்ச்சிக்காகவா இயற்கை பாதுகாப்புக்காகவா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட, உங்களுடைய அழைப்புகளுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500999.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
3: என்னடா?
2: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
3: அப்படின்ற?
2: ஆமா,
3: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
2: ஆமா,
3: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
2: சாப்பிட மாட்டாரு?
3: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
4: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, கனிம வளம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை இயற்கையுடைய பாதுகாப்புக்காகவா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக முதல் நேயராகவே ஒரு நேயர் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
5: சூப்பர்ண்ணா, சூப்பர். சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்கள்.
6: கேள்வி இன்னொரு பத்தி சொல்லுங்கப்பா.
5: ஆனால் என்ன தலைப்புன்னா, கனிம வளம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை இயற்கையுடைய பாதுகாப்புக்காகவா?
6: கனிம பழங்கள் நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்ட்டுதான்ப்பா நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா கோல் இதர விஷயங்கள் எல்லாமே நாட்டுல அது இருந்தா மாத்திரம்தான் அது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடையுது. கனிம வளங்களை பொறுத்துதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கறதும் ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. அந்த இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதம், ஆனா அந்த கனிம வளங்கள் கொண்ட ஒரு நாடு தன்னிகரற்ற ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடையுது. சோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு நாட்டுல சிறப்பான கனிம வளங்கள் இருந்ததுன்னா அந்த நாட்டினுடைய அந்த பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கறதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பல நாடுகள் கனிம வளங்கள் அதிகமா இருக்கிறதுனால நிச்சயமாக வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெற்றிருக்கு. சோ கனிம வளங்கள்னால இயற்கைக்கு பாதுகாப்பு இருக்குதான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா அதையும் தாண்டி விஞ்சி நிற்பது அப்படிங்கிறது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாதுப்பா.
5: சூப்பர், ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன், ரொம்ப நன்றி. நான்
6: நன்றி சத்யா.
5: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக இந்த கனிம வளங்கள் அப்படிங்கிறது ஒரு இயற்கையுடைய பாதுகாப்பு அரணாக இருந்தாலுமே அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக, ஒரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு இந்த கனிம வளங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக கனிம வளம் கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கான ஒரு தலைப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் வந்துட்டு சந்திரசேகரனாகவும் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இன்னைக்கான தலைப்பாக என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, கனிம வளங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை நம்ம நாட்டுடைய இயற்கை பாதுகாப்புக்காகவா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்ததாக ஒரு நேயர் வண்டி இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்க கூட பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் ரொம்ப நேமா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
3: வணக்கம் வணக்கம் பாட்டி, சொல்லுங்க பாட்டி, உங்களோட கருத்துக்கள்.
4: அதாவது கனிமம்ங்கிறதும் ஒரு இயற்கை வளம் தான், இயற்கையானது தான், ஒன்றும் செயற்கையில வர்றது இல்ல. அந்த கனிம வளம் வந்து ஒரு தொழில்களை வளர்ச்சிக்காகத்தான் அது பயன்படுது. அதை வச்சு நல்ல நாட்டோட வளர்ச்சி, மக்கள் அதை வச்சு வேலை பார்க்கறது, இதனால சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஆனா ஒரு சூழ்நிலை தான் இந்த கனிம வளம் உண்டாக்குது. அதை இயற்கையும் சேர்த்தி அதுவும் பாதுகாத்து தான் இருக்குது. அந்த கனிம தண்ணீரை வந்து இயற்கைக்கு வரும்போதே கூட அது வளங்க வளமையான இயற்கை காடு இதுகள்லாம் வளர்ச்சிக்கு பயன்படுறத மாதிரி இருக்குது. அதனால தொழில் வந்து கனிமத்துல வளருது, இயற்கை வந்து மழை பெய்யறதுனால இந்தனாலதான் இயற்கை வளம் மரம் மட்டை பயிர் செய்யறது. பயிர் வந்து நம்ம நாட்டின் முக்கிய தொழில், அதுக்கெல்லாம் இந்த கனிம வள தண்ணி எல்லாமே பயன்படுது. அந்த சத்து அதுலயும் இருக்குது, நிறைஞ்சே இருக்குது. இயற்கைக்கு தேவையான சத்து கனிம வளத்துல இன்னும் வருது. ஆனா தொழில் வளர்ச்சிக்கு வர்றது கனிமம், இயற்கை வளர்ச்சிக்கு தேவைப்படுது கனிமம். இருந்தாலும் பயிர் இயற்கைக்கு வந்து மழை நீர் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தொழில் வளர்ச்சி மனிதர்களை வாழ வைக்கிறது கனிம வளம் தான்ங்கிறது என்னோட கருத்து பண்ணி.
3: சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கனிம வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இயற்கையுடைய பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படி மாதிரி தான் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேசியோடைய தன்னானேனே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கனிம வளங்கள் அப்படிங்கிறது நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை இயற்கையுடைய பாதுகாப்புக்காகவா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் வேண்டிய இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: பெட்ரோல், நிலக்கரி, தாடு பொருள்கள் இருக்கிறவங்களா அதான் கனிம வளங்கள்னு சொல்றேங்க. அது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் அதிகமா வந்து உபயோகப்படுது. நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படிங்கறது ஒரு உரம் இருக்கவங்க. வளர்ச்சி நாடு வளரணும் அப்படின்னா இந்த கனிம வளங்கள்லாம் உபயோகம் பண்ணாதான் நாடு வளர்ச்சி அடையுங்க. நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் அதுவும் இது உபயோகப்படுதுன்னு நான் சொல்றேங்க.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா, சூப்பரா, ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துக்களை பரிந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
2: ரொம்ப நன்றி. நன்றிங்க.
1: ஓகேண்ணா. அதாவது கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அவருடைய நம்ம கனிம வளங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்முடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காக தான் பெரிதளவிலும் அதாவது பாதுகாக்கப்படுது, அதுக்காக தான் வந்துட்டு பயன்படுத்தப்படுது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு நம்முடைய கனிமப் பொருட்களை பாதுகாத்து வைக்கணும் அப்படி மாதிரி அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உண்மைதாங்க. இப்போ நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய நம்ம ஊர்கள்லேயே பார்த்துக்கோங்களேன், ஒரு சின்ன ரோடு இருக்குது, அது வந்து கொஞ்சம் அகலப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு தார் வேணும், அதுக்கு வந்துட்டு கற்கள் வேணும், அதுக்கப்புறமா ஜல்லி வேணும். இது எல்லாமே வச்சு தான் அந்த ரோடை வந்துட்டு முழுசாக கொண்டு வர முடியும். ஒரு ரோட்டுக்கே வந்துட்டு தார் வேணும், ஜல்லி வேணும், இப்போ நிறைய மூலப்பொருட்கள் வேணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய தொழிற்சாலை அமைக்கிறாங்க, இல்லை பெரிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான தேவைகளுமே அதிகமாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக நாம் இந்த கனிமப் பொருட்களை தான் நம்ம வந்து சார்ந்திருக்கணும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே வந்துட்டு உங்க கூட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களுமே வந்துட்டு நான் ரெடியா வந்துட்டு வெயிட்டிங்ல வச்சுட்டு இருக்கேங்க. இப்போ ஒரு கிராமம்னு எடுத்துக்குவோமே, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கிராமம் அப்படின்னா வந்துட்டு அங்க ரோடு வசதி சரியா இருக்காது, பஸ் வசதி இருக்காது, குளங்கள் சரியா சீரமைக்கப்படாமல் இருக்கும், இப்படிதான் வந்துட்டு நிறைய இருக்கும், நிறைய தேவைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போது எல்லா இடங்களுக்கும் ரோடு வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. காரணம் கனிம வளம். கனிம வளம் இப்போ ஒரு ரோடு போகிறோம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதுக்கு வந்து தார் வேணும், அதுக்கு வந்து ஜல்லி வேணும், இது எல்லாமே வந்துட்டு கனிம வளங்கள் மூலமாக தான் கிடைக்குது, இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது. ஏன்னா பாறையை குறைஞ்சால் தான் நம்மளுக்கு ஜல்லி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு சிமெண்ட் வேணும், சிமெண்ட் மட்டும் இல்லாமல் ஜல்லி வேணும், மணல் வேணும், இது எல்லாமே இயற்கை வளங்கள். இயற்கை வளங்கள் மூலமாக தான் நாம் ஒரு கட்டுமான பணிகளையே ஆரம்பிக்கிறோம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயற்கையான கனிம வளங்கள் மட்டும்தாங்க. இப்போ நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு கனிம வளம் கண்டிப்பாக தேவை, என்னன்னா பெட்ரோல். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு சமையல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எண்ணெய் வேணும். அதனால கனிம வளங்கள் இல்லாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கனிம வளங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால கனிம வளங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நாட்டுடைய வளர்ச்சிக்காக தான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் இங்கே சொல்ல வரேன். அதே நேரத்தில் கண்டிப்பாக இயற்கையுமே கண்டிப்பாக பாதிக்கப்படுது, இயற்கை வளங்கள் சுரண்டப்பட

0: फोन में टैसो के पे
1: ஓட

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமுமே ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்க நேயர்கள் அவங்களோட வாழ்க்கையில் சில ஆரோக்கியமான முறைகளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டு. ஸோ இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற ஒரு சீக்ரெட், அதுவும் அந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு 100% தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுவும் என் நண்பரோட ஃபீட்பேக், அது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நானுமே ஃபாலோ பண்ணலாம். ஃப்யூச்சரில் நமக்கெல்லாம் முடி கொட்டிருச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி என் மைண்டில் வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்படி என்ன விஷயம் நாகராஜ் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அதிகமாக முடி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த சமயம் கூட நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அவருக்கு வந்து நிறைய இடங்களில் முடியே இல்லாமல் கூட வந்து இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்ஸ் வாங்க, அந்த 1.5 மந்த்ஸும் தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் மலைநெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த மலைநெல்லிக்காவை ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கிறார் ஒவ்வொரு கிளாஸ். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் அந்த முடி இல்லாமல் இருந்தது இல்லைங்களா, அந்த இடங்களில் கூட முடி வந்துருச்சு. அதுவும் கருகருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த முடி கொட்டுறது நிற்கிறது மட்டுமே இல்லாமல் முடி இல்லாத இடங்கள்லையும் முடி வந்துருச்சுங்க. ஸோ இதை கேட்டதும் ஷாக்கு. அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல. ஆனால் ஃப்யூச்சரில் நமக்கும் வந்து ஒருவேளை முடி கொட்டிருச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி இதில் முடி பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கா, அதாவது முடி ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், அதுக்கப்புறம் செரிமானத்தை பாதுகாக்கும், சரும ஆரோக்கியத்தை வந்து காக்கும், அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமுடி ஆரோக்கியத்தையும் காக்கும், இரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கும். ஸோ உடல் எடை சரியான அளவில் இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே காலையில் எந்திரிச்ச உடனே மலைநெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: நண்பர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பாலப்பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில், முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
2: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
1: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
7: டெக் குரு நிகழ்ச்சி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க. அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த மூட்டு வலி அப்படின்ற ஒரு விஷயம் வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டுமா வருது அப்படின்னா இல்லைங்க, நிறைய ரீசன்னால யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து வருது. இந்த மூட்டு வலி யாருக்கு வரும், எதனால் வரும் அப்படின்னா, அப்போ வயதானவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்ததுக்கப்புறம் அந்த வயது மூர்ப்பு காரணமாக வரும். அதே மாதிரி பெண்கள், ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த மூட்டு வலி அப்படின்றது ரொம்ப அதிகமாக வரும். அதே மாதிரி உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கவங்களுக்கு வரும். அதிக நேரம் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு வரும். விளையாட்டு வீரர்களுக்கு வரும், ஏன்னா அவங்க வந்து அந்த ஓடி ஆடி விளையாடுறதுனால வரும். இது மட்டுமே இல்லாமல் கீற்றுவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. யூரிக் அமிலம் அதிகரிக்கிறதுனால வரலாம், ஊட்டச்சத்து குறைபாடுனால வரலாம், காயங்கள் விபத்துகள் நிறைய ரீசன்னால வரலாம். இப்போ எதற்கு நம்ம வந்து அதிக கவனம் செலுத்தணும்? இப்போ நார்மலாக மூட்டு வலி வந்துச்சுன்னா இது சரியாயிரும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் அது எந்த ரீசன்னால் வந்திருக்குது அப்படின்றத பார்த்தா தான், ஸோ அது வந்து நம்ம அப்படியே விடலாமா இல்லை கவனம் எடுத்து அது சரி பண்ணுமா அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட வந்து மருத்துவர் சிவராச்சார் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். சார் சார் இப்போ மூட்டு வலி நிறைய பேருக்கு வந்து வருதுங்க சார், நிறைய காரணங்கள்னால வருது. ஸோ எதை வந்து சீரியஸாக எடுத்து நம்ம வந்து சரி பண்ணணும், இல்லை எந்த ஒரு ரீசன்னால் வர மூட்டு வலியை நம்ம அவ்வளோவா ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க சார்?
2: மூட்டு வலிங்கிறது வந்து இப்போது ஜென்ரலாக வந்து சாதாரணமாக இப்போ எதுவுமே அடிப்படலை, சும்மா இருக்கும்போது மூட்டு வலி இருக்குன்னா பொதுவாக அது தானாக சரியாயிடும். இன்னொன்று வந்து நிறைய நேரம் உட்காந்துருக்கிறது ஒரே மாதிரி

0: பொசிஷனில் இருக்கிறது அதுலேயும் மூட்டு வலி வரலாம். இல்லை அடிபட்டு வந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுமா என்னன்றது பார்க்கணும். ஜென்ரலான மூட்டு வலிங்கும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதாவது ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா வயசாகி வரவங்களுக்கு அது வர மூட்டு வலி வேறு, அது வந்து தேய்மானத்தினால வருது. சில பேர்த்துக்கு வந்து இப்போ காய்ச்சல் அந்த மாதிரி வந்துட்டு அது வந்து மூட்டை பாதிக்கும். மூட்டை பாதிக்கும்னா ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது காய்ச்சல், வைரல் காய்ச்சல் இது மாதிரி வந்து அந்த சிக்கன் குனியாலாம் இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான இது வந்து கொஞ்சம் வைத்தியங்கிறது வந்து நிறைய நாள் தேவைப்படலாம். ஜென்ரலான மூட்டு வலி அப்பப்போ வருது அப்படின்னம்னா ஒன்றும் பெருசாக, அதுக்குமே முட்டிக்கான பயிற்சி பண்ணவே போதும்.
1: கண்டிப்பாங்க சார், இந்த ஒரு விஷயம் வந்து நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு லைட்டாக வந்து எடுத்துக்கலாம், ஸோ மூட்டு வலி தான் இந்த ரீசன்னால தான் வந்திருக்கு, ஸோ இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவரியாக வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: மென்டல் ஹெல்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்ம வந்து மனநல ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோங்க. மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்றைக்கி ஒருத்தருடைய மனம் பாதிக்கப்படுறதுக்கான காரணம், அதாவது அந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் அதிகபட்சமாக சோசியல் மீடியாவில் இருந்து தான் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஆய்வுகள் மூலமா வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதவங்களை விட மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி வந்து சொல்கிறாங்க, இதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாமளும் சின்ன வயசில் இந்த மொபைல் ஃபோன் எல்லாமே இல்லாமல் தான் வந்து இருந்திருப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு பயம் பதட்டம் டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சா அப்படின்னா இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பயும் இதே மாதிரி நிறைய இஷ்யூக்கள்லாம் நமக்கு வந்து இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு பெருசாகவே வந்து இருக்காது. நமக்கு ஒரு எதிர்காலம் பற்றின ஒரு பயம் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த செல்ஃபோன், இதில் வர சோசியல் மீடியா, இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கலாம். நமக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இது. ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாலே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். இதை மருத்துவர்களும் வந்து சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக காலையில் நேரம், காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம வந்து மொபைல் ஃபோன் தான் இருப்போம். ஈவினிங் நம்ம தூங்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து மொபைல் ஃபோன் பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயங்களை மாற்றினாலே மொபைல் ஃபோன் பயன்பாடு ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் எடுத்து ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் குறையிறதா சொல்கிறாங்க மருத்துவர்கள். இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ நாள் முழுக்க நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமே இல்லாமல் மொபைல் ஃபோனை நாமளே ஆன் பண்ணி எதற்காக எடுத்தோம் அப்படின்றத கூட மறந்துட்டு ரொம்ப நேரம் பயன்படுத்திகிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள், ஒரு மெசேஜ் பார்க்குறதுக்கு நம்ம வந்து எடுத்திருப்போம், அதற்கப்புறம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கோசரம் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கோசரம் ஃபோன் எடுத்திருப்போம், ஆனால் ரொம்ப நேரம் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இதை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்தான் காலையில் ஒரு மணி நேரம், இரவு ஒரு மணி நேரம் நம்ம ஃபோனை தவிர்க்கிறது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஸ்டொமக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது என்ன அப்படின்னா வயிற்றுப்புண் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த புண் வந்து நிறைய ரீசன்னால் வந்து ஏற்படும். அதிகமாக வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால, அதிகமாக காரமான உணவுகள் எண்ணெய் உணவுகள் எடுத்துக்கிறதுனால, அந்த உணவு பழக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் வந்து இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வரலாம். அதிகப்படியான மன அழுத்தம், கவலை, ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைகள் வயிற்றுப்புண் அப்படின்றது வரலாம். ஸோ என்ன ஒரு காரணத்தினால வந்தாலும் அது வந்து குணப்படுத்துறதுக்கான முறைகளை ஃபாலோ பண்ணால் அந்த வயிற்றுப்புண்லாம் வந்து குணமாக்கிடலாம். இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படின்னா, அடிக்கடி வந்து வயிற்றில் அப்படி ஒரு எரிச்சல், லைட்டான வலி, நெஞ்சரிச்சல் இருக்குது, அடிக்கடி வந்து வயிறு உப்பசம் குமட்டல்லாம் வருது அப்படின்னா இதோட அறிகுறியாக, அதாவது வயிற்றுப்புண் இருக்கிறதுக்கான அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை பற்றி மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா இந்த வயிற்றுப்புண் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாங்க மேம், இதுக்கு வந்து எந்த மாதிரியான வைத்திய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, எந்த மாதிரியான உணவு முறைகள்லாம் சாப்பிட்டா இந்த வயிற்றுப்புண்ணை வந்து குணப்படுத்தலாங்க, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கம்மா.
7: புண்ணாக இருந்தால் நல்லா சாப்பிடக்கூடிய இது என்னென்னா, தண்ணி டெய்லி எடுத்துக்கலாம். 2 லிட்டர் 3 லிட்டர் நல்லா குடித்தோம்னா அந்த தண்ணி சத்து இருந்தாலே குடல் புண்ணு வாய்ப்புன்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதே போல் ரொம்ப புண்ணாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வெந்தயம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வறுத்து அடுத்து ஒரு 1 ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பாடுறதுக்கு முன்னையே வெறுவயத்தில் ஒரு அரை மாதிரி தண்ணியில் குடிச்சிங்களாலும் நல்லா கூலிங் ஆகி நல்லா புண்ணாக்கக்கூடியதுன்னு வச்சுக்கிங்களா. காலையில் வயிற்று மேலே ஈர துணியும் போடலாம், அந்த குளிங்காக இருக்குதுனால

0: பூங்கா இருந்தா கூட குளிர்ச்சியா இருக்கும், சூடு தணிக்கக்கூடியது இருக்குங்க. அதையும் செய்து பாருங்க, 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டா போதும்.
1: கண்டிப்பாங்கம்மா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த வயிற்றுப்புண்ணெலாம் இருந்தது அப்படின்னா தண்ணீர் அதிகமாக வந்து குடிக்கணும். அதே மாதிரி அந்த வயிற்று கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு வெந்தய தண்ணி அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அந்த புண்ணை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

கருநிற சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
2: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்திய உணவு வகைகளில் மிளகாய், மிளகாய்த்தூள்,

சூடு, அதற்கப்புறம் எரிச்சலை வந்து உணர செய்யக்கூடிய நரம்புகளை வந்து தூண்டும். இதனால் சிலருக்கு நெஞ்செரிச்சல் வரலாம், அதே மாதிரி ஒரு அசௌகரியம் வந்து ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லைங்களா. குறிப்பாக அதிக அளவில் காரமான உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு வயிற்று வலி, திடீர் வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறுகள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அதுவும் ரெகுலராக சாப்பிட்டுருக்கவங்களுக்கு அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி கார உணவுகளில் இருக்கக்கூடிய கேப்சைசின் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வலி, அதுக்கப்புறம் உடல் சூட்டை உணரக்கூடிய நரம்புகளை வந்து தூண்டுறதுனால வாய், நாக்கு, தொண்டையில் கடுமையான எரிச்சல் உணர்வு வந்து வரலாம். உணவில் கேப்சைசின் அளவு அதிகரிக்கும் போது இந்த உணர்வு ரொம்ப தீவிரமாக கூட வந்து இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கூடாது. அதே மாதிரி எவ்வளோ காரம் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்து இருக்கும். காரத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு தாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து தாங்க. இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்றன்னா நமக்கு வந்து காரம் மாதிரியே தெரியாது, ஆனால் அவங்களுக்கு காரமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு காரம் மாதிரியே தெரியாது, ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து என்னப்போ இவ்வளோ காரம் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் காரம் சாப்பிட முடியுதோ அதுக்கு மேலே அதிகப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நாளைக்கு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இதுவாக்கறேன் கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம் எல்லாம் இருக்கான்னு உங்களுக்கு

தெரியாது. அந்த மாதிரி விஷயத்துல தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்துல திவாகரனுடன் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரியல்மி இல்ல ஓப்போ மொபைல் உங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அசத்தலான சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் அது. இந்த ஸ்மார்ட் போன் ட்ரிக்கை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ரியல்மி இல்லை ஓப்போ மொபைல் வச்சுருக்கப்ப அந்த கால் வரும்போது அவங்க ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் வர மாதிரி வைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சூப்பரான ட்ரிக். நல்லாயிருக்கும், இது நான் சொல்கிறது ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு யாராவது கால் பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் மட்டும் வரதை தவிர்த்து அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் வரது இல்லாமல் அவங்க ஃபோட்டோவோட ஃபுல் ஸ்க்ரீனில் வரப்போ சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ரியல்மி இல்லை ஓப்போ மொபைலில் டெய்லர் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த யாருக்கு நீங்கள் ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு உங்கள் பேருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் மேலே ஒரு பென்சில் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை தொட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு கீழே செட் ஃபோட்டோ இல்லை சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யாருக்காவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா சேஞ்சுன்னு வரும், இல்லை இப்போ தான் ஃபோட்டோ வைக்க போகிறீங்க அப்படின்னா எடிட் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் செலக்ட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்காக ஃபோட்டோ வச்சு கொடுத்துரும், பார்க்குறதுக்கும் செமையாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து பேரை வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும், அதாவது அந்த டெக்ஸ்ட்டை வந்து டெப்த் எஃபெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரியல்மி இல்லை ஓப்போ எந்த மொபைல் வச்சுருந்தாலும் அந்த மொபைலில் இது வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் கேஜெட் தான் மக்களே இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட் உங்கள் டே டு டே லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கும். அப்படி என்னது வாக்கர் இன்றைக்கி சூப்பரான விஷயம் சொல்ல போகிறீங்க, சமையான கேஜெட் சொல்ல போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இது ஒரு தரமான ஏர்பட்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஏர்பட்ஸ். உங்களோட பட்ஜெட் வந்து 1900 ரூபாயாக இருக்குது, அதுக்குள்ளே நான் ஒரு நல்ல ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐக்யூ பட்ஸ். ஐக்யூ நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஐக்யூ பட்ஸ் அப்படிங்கிறது அதோட பேர். இதில் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்டலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஓவல் ஷேப்பில் சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. தூக்கி பாக்கெட்டுக்குள்ள போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்லீக்கான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏர்பட்ஸை ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு பேட்டரி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 42 MHz தான் வந்து கேமிங் லேட்டன்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால் டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனோ இல்லை இயர்பட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா, இப்போ நீங்கள் கேம் அங்கே விளாட்றப்ப கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நமக்கு அது கேட்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி ரொம்ப லேட் ஆகாமல் டக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சூப்பரான விஷயம்னா, இதில் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு சவுண்டை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கேமிங்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 mmக்கு ஒரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டிரைவரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டிலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏஐ கால் நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே நின்று எங்கேயாவது கால் பேசுகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டியூயல் மைக் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வாய்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய சவுண்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்களோட குரல் நல்லா தெளிவாக கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ஈஸியாக பேர் பண்ணிக்க முடியும், ஐக்யூ மொபைல் இல்லை விவோ மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஏர்பட்ஸோட தற்போதைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1899 ரூபாயாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே, தேவைப்பட்டா பிடிச்சிருந்தா வாங்கி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-1 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: கதறிய காரியம் சிதறும், சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி முடிஞ்சது. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, காத்துக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில். இது வாக்கர் என் கூட. இப்போ வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்கள் எதாக இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னால, இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய இணையதள மோசடிகள் அதிகமாகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த மோசடிகள்ல இருந்து நாம் எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி திக்குறு நிகழ்ச்சியில் நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இணையதள மோசடிகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மக்களே வணக்கம் சார். சார், இதுக்கு முன்னாடி டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வி தான் சார். அதாவது இன்ஸ்டாகிராமில் 200-300 ரூபாய்க்கெல்லாம் வந்து நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தரோம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தரோம், உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி தரோம் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு கீழே ஃபேமஸான ஒரு போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் வந்து ஒரு ஃபேக்கான கமெண்ட்டு, அது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி ஸ்கேம்லேருந்து நம்ம எப்படி சார் தற்காத்து கொள்வது, அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார்.
1: அவனால பண்ண முடியும் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் தான். அந்த மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோட தூணம் திருப்பணும்னா கூட அவனுக்கு அவ்வளோ ஐடியாஸ் தேவை, அவ்வளோ

0: பெரிய நெட்ஒர்க் செக்யூரிட்டிஸ் தேவை, அவ்வளவு பெரிய என்விரான்மெண்ட் ஒன்று தேவை, அவ்வளவு பெரிய என்விரான்மெண்ட் மீறி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னா. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சும்மா 200-300 ரூபாய்க்கு நான் ஹேக் பண்ணிட்டு போறேன்னா இது என்ன ப்ராசஸ் அது? அந்த ஹேக்கிங்கோட சீப்லேயே நீங்க பார்க்கணும். ஒரு அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனு இவங்க வந்து 200 ரூபா கொடுத்தா பண்றான், அப்ப இவன் ஃபேக்கா தானே இருப்பான்றது நீங்க தெளிவா நம்பணும். இதை நான் என்ன மாதிரி அதில் பார்ப்போம் அப்படின்னா, இந்த வேலைகள்லாம் பார்க்கறது அதிகமாக இருக்க தெரியும். ஏ பாய் கிதரே கே ஓனா ஓடிபி சொல்லோ அப்படின்ற மாதிரி சில கான்செப்டில் இருக்குது. ஸோ இவனுங்கள்லாம் தான் நம்ம ஊரில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது, கரெக்டாக. ஸோ இவங்க எதுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட் பண்ணுறாங்க? இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி லாபங்கள் இதில் கிடைக்குன்னா, நம்ம அனுப்புகிற 200-300 ரூபா தான் அவங்களோட லாபம். அதை முதல்ல புரிஞ்சு மதப்படி அவனால் ஹேக்கிங் எல்லாம் பண்ண முடியாது.
1: இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்கேம் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதை விட வேறு யாராலையும் சொல்ல முடியாது சார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மகளே. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை யூடியூப் எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டு, அதுலேருந்து உஷாராயிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் வந்து கலந்துக்கிட்டு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யார் அவருன்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் வந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் டெக்குரு நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்பர் மக்களே, நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இந்த மெயின்டெனன்ஸ்க்கு நமக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் தேவைப்படும். அது என்னன்னா இந்த ஒரு ஆப், தரமான ஒரு ஆப் இருக்கு. இதை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைல் மேனேஜர். இன்ஷாட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர் தான் இந்த ஆப்போட பேர். இதில் என்னது வகை பெருசாக இருக்க போகுது, நார்மலாக ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கேட்டிங்கனாலே வந்து நம்ம ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்களே அதுதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிடையாது, இந்த ஃபைல் மேனேஜரில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. இந்த ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற இன்ஷாட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் ஒரு ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஃபோனில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆப். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆடியோ ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது, டவுன்லோட்ஸில் எவ்வளோ இருக்குது, ஃபோட்டோஸ் எவ்வளோ இருக்குது, ஆப் எவ்வளோ இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் மெயின் ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிஞ்சிடும், ஃபோல்டர் ஃபோல்டராக இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஃபோல்டரில் எவ்வளோ இமேஜ் இருக்குது அப்படிங்கிறதும் காட்டிடும். இதெல்லாம் தாண்டி இந்த ஆப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கிளீனர் இருக்குது. கிளீனருக்கு நாமளே என்ன பண்ணிகிட்ருப்போம், தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப் மூலிமா க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த ஒரு கிளீனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபைல்ஸை க்ளீன் பண்ணிக்க முடியும். ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஜங்க் ஃபைல்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, டூப்ளிகேட் ஃபைல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக காட்டிடுவோம். இந்த ஒரு ஆப்பை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு டார்க் மோட், லைட் மோட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தாண்டி இதில் வந்து உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜை ஒரு ஐபி அட்ரஸ் மூலிமா நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கூட அப்படியே ரிமோட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்கணும்னா அப்படின்னாலுமே இந்த ஆப்லேயே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, 4.6 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, 12 MB தான் இந்த ஆப்போட சைஸ், 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் ஃபைல் மேனேஜிங் ஆப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடம் முடிஞ்ச விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன் நான் ஸ்ரீஹர்னி. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இது, குரு தானே 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாரு, இப்போ என்னடா ஸ்ரீஹர்னி வந்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ குரு வந்து வெளியில் போயிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 2 மணி நேரம் நான் உங்களுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு முதல் விஷயமா நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அப்டேட் தான் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியா முதல் முறையாக, அதாவது இந்தியரா முதல் முறையாக செஸ் டோர்னமெண்ட்டில் வென்ற ஒரு வாழ்க்கை வரலாறை படைச்சிருக்காரு நம்ம பிரக்ஞானந்தா. ஸோ பிரக்ஞானந்தா யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, செம்மையாக செஸ் விளையாடக்கூடிய ஒரு டேலண்டட் செஸ் பிளேயர். ஸோ அவர் வந்து அமெரிக்காவில் நடந்த கிராண்ட் செஸ் டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவிலேயே முதல் இந்தியராக வரலாற்று படைச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் வரலாறு பண்ணி அசத்தியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் யாருமே கிராண்ட் செஸ் டோர்னமெண்ட்டில் இந்தியாவிலேருந்து பெரிய அளவுக்கு வின் பண்ணதில்லை. ஸோ இவர் வந்து முத முறையாக வின் பண்ணி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் சமூக வலைத்தளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, செஸ் வந்து மைண்ட் கேமு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி அது வந்து ட்ரெண்டிங்கான விஷயமாக தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இந்தியாவில். அண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுக்கள். ஸோ சின்ன வயசில் நம்ம நிறைய விளையாட்டு விளையாண்டுருப்போம், அதில் கணக்கெல்லாம் வச்சுருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு க்ளோஸான விளையாட்டு அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? இப்போ சின்ன வயசுக்கே நம்ம போயிடலாம், 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்தால் ஃபஸ்ட்டு எந்த விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் முதல் விளையாட்டாக கண்டிப்பாக நொண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் அந்த விளையாட்டு தான் விளையாடுவோம் அதிகபட்சமாக. அதையும் தாண்டினா இந்த பச்சை குதிரை விளாடுவோம். ஆனால் பச்சை குதிரை விளாடும் போது சம்டைம்ஸ் வீட்டில் மாட்டிக்கிட்டா இந்த திட்டெல்லாம் உழுவோம், உன்னை யார் அவங்க மேலே போய் ஏற சொன்னா அப்படின்னு அம்மா வந்து லைட்டாக திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், அதாவது நீங்கள் சின்ன வயசில் எந்த விளையாட்டை அதிகமாக விளையாடுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம்க்கு மறக்காமல் கால் பண்ணி சொல்லலாம். என்கிட்ட இந்த 2 மணி நேரம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-707-108. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ அருமையான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் பேக் டு பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கு. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹர்னி. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடயே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன், ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம், ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள். ஸோ நம்ம வந்து எத்தனையோ விளையாட்டு இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விளையாட்டுகளை தான் அதிகமாக விளையாடுவோம். ஃப்ரெண்ட்ஸையுமே அதை தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அவங்ககிட்ட பேசுவோம், இதுதான் விளையாடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட முதல் நேயரா ஒருத்தவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுலாம் விளையாண்ட அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ என்ன இது அப்படிங்கிறத கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம். அதாவது சோனா பண்பலை இனிய தொகுப்பாளர் ஸ்ரீ ஹரிணி அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
3: வணக்கம்.
5: நலமா இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் மோகன்.
3: நான் ரொம்ப ரொம்ப நலமா இருக்கேன்னா. வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்லா இருக்கிறேன்.
3: ஓகே ஓகே, சூப்பர். நான்
5: சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள், 12-15 வயசுக்குள்ள ஸ்கூல்ல படிக்கல, படிச்ச வகுப்புகள் எல்லாம் ஞாபகம் முடியல.

0: பொண்ணு பேஸ்கட் பால் அப்ப ஃபேமஸ் அமெரிக்காவில குழந்தை மகன் அடிச்சுட்டு அந்த நாலு சதுரமாக இருக்கு நிற்கும் அடிச்சுட்டு அது கேட்சு மத்த மூணு பேர் இது வந்ததுக்குள்ள நான் வந்து சேர்ந்துருவோம் நான் அடிச்சதுக்கு அதுவும் பேஸ் பால்
1: பேஸ்பால்
0: விளையாட்டு பேஸ்பால் அப்படிங்கிறது இப்போ எல்லாம் ஃபேமஸ் இல்லை நினைக்கிறேன் அப்போ ஃபேமஸ் இருந்து இப்போ கிரிக்கெட் ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா அதே போல அப்புறம் டென்னிஸ் கால்ஃப் வந்து சக்கி சாக்கு இதெல்லாம் விளையாடுவேன்
1: ஓகே ஓகேண்ணா
0: அப்புறம் இது பச்சை சொல்லுங்க பச்சை கோரு விளையாண்டது போ பெரும் போலீஸ் விளையாட்டுனா ஒழிஞ்சா பிடிச்சா அடிப்பாங்கல்ல அந்த விளையாட்டு காயம் கிரிக்கெட் விளையாட்டுல அப்போல பசியில வாங்க அந்த சொல்லி எது காசு அப்போல 50 வருஷம் இருக்கும் இல்லையா அப்போ என்ன வந்தது அந்த துணியை வச்சு அந்த ரப்பர் இருக்குதுல்ல டயர் அதையெல்லாம் கட் பண்ணி அது கிரிக்கெட் விளையாட்டு வச்சுக்கிட்டு நாங்க ஒரு மட்டையை நாங்களாம் செதுக்கி அதுல எல்லாம் விளையாண்ட காலம் உண்டு நான் விளையாண்ட காலத்துல வெங்கல்ல ஒரு ஓவர்ல விடாம ஒவ்வொரு வந்து சிறை அடிச்ச ஒரு 6 பாலை அதெல்லாம் ஞாபகம் இருக்கு குண்டப்பா சொன்னார் காவிரி வருஷம் காவிரிமாங்க அவரு
1: நன்றி ஓகே இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு கால் பண்ணி அவர் வந்து சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஸ்பாலு இந்த மாதிரி பேஸ்கெட் பால் அதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விளாடுவோம் அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு அப்படின்னு நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து அப்புறமேட்டு திருப்பி லோக்கல் விளையாட்டான தாயம் பச்சை குதிரை கில்லி தாண்டு டயர்லாம் வச்சு விளையாடுவோம் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ இதே மாதிரி உங்களோட அனுபவம் என்ன நீங்கள் சின்ன வயசில் என்னென்ன விளையாட்டெல்லாம் வந்து விளையாடுவீங்க அதாவது உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட்டில் என்ன விளையாட்டு இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் எப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே இப்படி தான் நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787-707-8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன சின்ன வயசில் அப்படிங்கிற உங்களோட விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: பூமி நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா. நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுக்கள், அதாவது உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட்டில் எந்த விளையாட்டு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு பேசுகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
3: சொல்லுங்க பாட்டி, நமக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். ஃப்ரெண்ட்ஸோட இப்படி விளையாண்டது.
5: தாயா விளையாடும் போது அந்த பாம்பு மேல இருந்து கீழே இறக்கிடும் பாருங்க, அப்படி அரைக்குட்டுட்டீங்களே. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு சாமி. மலரும் நினைவுகளை கேட்டுட்டீங்க. சரி சொல்லிடுறேன்.
3: ஓகே பாட்டி.
5: நம்ம குழந்தையில சாப்பிட வேண்டியது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலுக்கு போக வேண்டியது, விளையாட வேண்டியது, இதுதான் விளையாட்டு. நம்மளுக்கு வேலையா அவ்வளவுதான். ஆமா, அப்புறம் அந்த இதுல என்னென்ன விளையாட்டுன்னு சொல்ல முடியாது. கிள்ளி தாண்டல், குச்சி விளையாட்டு, குச்சியில வச்சுட்டு போய் கல்லு மேல வச்சிருவோம். அந்த சின்ன கல்லு மேல வச்சுட்டோமா, இல்ல அவுட்டானவங்க வந்து தொட வருவாங்க, அப்படி நம்மள தொட்டுட்டாங்கன்னா நம்ம அவுட்டுன்னா இருப்போம். அந்த மாதிரி குச்சி விளையாட்டு, அப்புறமேட்டு கில்லி விளையாட்டு. ஜில்லினா ஒரு உரண்டை கல்ல வச்சு ஒரு குழிக்குள்ள போட்டு ஒரு ரவுண்ட் போட்டுருவாங்க. அந்த கால் சந்தில அந்த ஜில்லி கல்ல வச்சு முட்டி போட்ட மாதிரி போட்டு அப்படி கால்ல அடிச்சுட்டோமா, கால் சந்தில அடிச்சுட்டோமா, அது எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் அடிக்க வரும். அந்த மாதிரி விளையாட்டு. அப்புறமேட்டு கோழிக்குண்டு, கோழிக்குண்டுக்கெல்லாம் பாட்டு இருக்குது சாமி. அதனால கொஞ்சம் ஆறு பக்கத்தாவிடு ஏழு பக்கம் மெயினா எத்தாச்சு கோட்டை தொம்பரப்பேட்டை தோசுக்குட்டி ராஜான்னு அப்படி எல்லாம் அடிச்சுட்டு வருவோம். அப்புறமேட்டு எல்லாம் அந்த பந்தல் அரிசி பரப்பரன்னு தீட்டி வச்சு அப்படின்ட்டு அந்த பந்தல் அரிசி இப்போ குழந்தைங்கெல்லாம் ரேட் பண்ணி சேர்ந்துட்டு பொண்ணு குழந்தைங்கெல்லாம் பசங்களும் சேர்ந்துவாங்க, எல்லாருமே விளையாடுவோம். அப்புறமேட்டு கொலை கொலையா மந்திருக்கேன், அது எல்லாருமே விளையாடுற விளையாட்டு தான். ரவுண்டில் துணி பின்னால துணி ஒன்று போட்டு அதுக்கு கண்டுபிடிச்சு விளையாடுறது அது மாதிரி. அப்புறமேட்டு நொண்டி விளையாட்டு, அப்புறம் அஜாங்கர விளையாட்டு, அப்புறம் பொற்கர விளையாட்டுன்னு எல்லாம் நொண்டி. அப்புறம் அச்சாங்கல்லு, அச்சாங்கல்லு ஆடுறோம். ஓராச்சு ரெண்டு சொல்லுவோம், ஆளுக்கு பத்து பத்து அச்சு வச்சு அப்படியே விளையாடுவோம். அப்புறம் கையில சொக்கு சொக்கு போட்டு அப்படி சொக்கு பிடி பிடிப்போம். ரெண்டு அச்சு, ஒரு அச்சுன்னா நாலு நாலு கல்லு ஒரு அச்சு. அப்போ நம்ம பின் கையில ரெண்டு அச்சு பத்து கல்லு கூட சொத்திடுவோம். அந்த மாதிரி விளையாட்டு, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு சாமி. விளையாட்டுலயே காலம் ஓடிடுச்சு சாமி.
3: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி.
5: அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நல்ல நல்ல விளையாட்டு. இந்த தலைப்பு சாமி போட்டி அப்படி எல்லாம் அப்படி விளையாட்டு நொண்டி விளையாட்டோம். அப்புறமேட்டு என்ன ஆட்டத்திலயே ஓடி போச்சு. அப்புறம் ஸ்கூல் போனா ரிங் பாலு, த்ரோ பாலு, சாக்ரேஸ், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டு விளையாண்டு காலமே விளையாட்டுல ஓடிடுச்சு.
3: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி.
5: இப்ப வந்து நம்ம பிள்ளைங்க கூட நம்ம பிள்ளைங்களாம் கொஞ்சோண்டு விளையாண்டுருப்பாங்களா என்னமோ தெரியல, ஆனா பேர குழந்தைங்க இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஏன்னா இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர்ல செல்லு பாக்குறதா போச்சு. நம்மளுக்கு அந்த செல்லு வேலை இல்லை, எல்லாம் செல்லே கிடையாது
3: எல்லாம்.
5: அதனால நல்லா எக்ஸைஸ் மாதிரி எக்ஸைஸ் விளையாட்டு தான் இதெல்லாம். நொண்டி எல்லாம் எப்படியாப்பட்ட எக்ஸைஸ், ஓடி பிடிச்சு விளையாடுறது, ஓடி பிடிச்சு எல்லாம். நான் கொஞ்சம் குழந்தைகள் எல்லாம் குட்டு குட்டு தான் இருப்பேன், அரிசி மூட்டை எல்லாம் தேத்திக்க மாட்டோம் அப்படிமாங்க.
3: ஓ, இதுல கிண்டெல்லாம் வேற பண்ணுவாங்க.
5: அரிசி மூட்டை எல்லாம் தேத்திக்க மாட்டோம், நான் குண்டா இருக்கிறதுனால அப்படி இது பண்ணுவாங்க. ஆனா நான் தான் ஓடி
3: சூப்பர் பாட்டி, சூப்பர் பாட்டி, நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி பாட்டி.
5: கம்பு கம்பு சோளம் இந்த மாதிரி சாப்பாடு தான் பழம் இருக்கும்.
3: ஆமா, அந்த காலத்துல
5: இயற்கை, ஆமா இயற்கை உணவுகள்லாம் சாப்பிட்டு நல்ல தெம்பா விளையாண்டுட்டு இப்ப வம்பா உட்காந்துட்டு போறோம்.
3: சூப்பர் பாட்டி, அருமையா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி.
5: எட்டு எருமை எருமா பாலிச்சுக்கு மரத்துல துணியை கட்டி சுந்தெடுப்ப வீராயி பண்ணி வந்து விறுவிறுங்க பறைய வந்து தப்படிக்க குண்டு பண்ணி கூத்தாத குறத்திய மாக்கை எடுத்துக்கோ. அந்த மாதிரி காட்டனே போட்டனே சமணங்கோள் நீட்டன நீ பொறிச்ச பொறி நல்ல பொறி நான் பொறிச்ச பொறி ஓடு மண்ணானுக்கு மடிச்சிட்ட போற இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆடியாச்சு சாமி. இன்னும் கூட அந்த பாட்டு ஞாபகத்திலேயே இருக்குது.
3: அதான் பாட்டி, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அப்படியே பாடுறீங்க, சூப்பர் பாட்டி.
5: நன்றி சாமி, நன்றி சாமி.
3: ஓகே, நன்றி பாட்டி.
5: நன்றிப்பா.
3: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலிருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அந்த ஒரு விளையாட்டு ஃபஸ்ட்டு ஏ போட்டு ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்கும் அப்படியே செம்மையாக முடிச்சு விட்டாங்க. ரொம்பவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நானுமே அப்படியே அந்த இமேஜினேஷனுக்குள்ளேயே போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன். ஆமாம்ல, உண்மையிலேயே இப்படிலாம் விளையாடுவோம்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, ஃப்ரெண்டு இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டத்துக்கே நான் போயிட்டேன்னா வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் சின்ன வயசில் என்ன விளையாட்டெல்லாம் விளையாடினீங்க, உங்களோட க்ளோஸ் டு ஹார்ட், அதாவது உங்களோட ஃபேவரட் விளையாட்டு எது இப்போ வரைக்கும் அப்படின்றத மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீயர்னி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள் மற்றும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது உங்க ஃபேவரட்டான விளையாட்டு எது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேள்வியா கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாரு. என்ன எது அப்படின்றத கேட்டிருலாம். வணக்கம்.
6: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கட்ட தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய குழந்தைக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் தாமோதரன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாம. பார்த்தோம்னா சின்ன வயசுல இந்த அக்கா தங்கையெல்லாம் கூட விளையாடுவேன். அப்ப இந்த கல்லாங்கா ஆடுவாங்க, நிறைய விளையாட்டு விளையாடி இருக்கேன். இந்த கல்லாங்கா என்னத்துக்கு? இந்த கல்லாங்கா விளையாடுறப்போ நம்மளுடைய விரலுக்கு ஒரு பயிற்சி இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம விளையாடுறப்போ அந்த கல் எடுத்து விளையாடுறப்போ அந்த விரல் எவ்வளவு வேலை செய்யறது பாக்கணும். அதுல அவ்வளவு நன்மை இருக்கு. அதோடு நம்மளுக்கு ஒரு கைக்கு அதோடு உடற்பயிற்சி அப்படின்னா. அப்புறம் இந்த கோலம் போடுறப்போ விளையாட்டு கூப்பிடுவாங்க, நான் போடுற மாதிரி நீ போடணும் அப்படின்னு. அப்புறம் போடுறத தலையிலே நறுக்குன்னு கொட்டுவாங்க. என்னது இது அக்கா, இது எதுக்குக்கா அப்படின்னு. இதுவும் ஒரு கைக்கு பயிற்சி. நாமும் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா செல்போன் பாக்குறோம், விரல் வராது. அப்ப எல்லாமே பண்ண சொல்லும். நான் இன்னைக்கு அந்த விரல் அவ்வளவு அருமையா இருக்கு, அக்காக்கள் கொட்டுவாங்க. இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு அந்த அம்மா பேச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில இருந்து நான் கோலம் போறேன், இந்த வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச கோலம் போடுறேன். அந்த விளையாட்டை நினைக்கிறப்போ ஞாபகம் வந்து அன்னைக்கு அக்கா தங்கிறது கூட நாம விளையாடின விளையாட்டு நம்மள உடம்புல நல்லா வச்சிருக்கு. இது என்னுடைய கருத்து. ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
6: அதாவது தண்ணீர்ல உப்பு முட்டையை போட்டோன்னா உள்ளுக்கு போயிடும். இதே கடல் தண்ணீர்ல நம்ம போட்டோம்னாக்கா போகாது. அதனால இதை செக் பண்றதுக்கு ஒரு 2 கிளாஸ் எடுத்திருந்தோம். ஒண்ணுல கடல் நீர் அப்படி இல்ல சாதா தண்ணீர், ரெண்டு எடுத்து போட்டோம்னாக்கா அதுல முட்டையை போடுறப்ப சாதா தண்ணீர்ல உள்ள போயிடும். ஆனா கடல் தண்ணீர்ல மேல மிதக்கும். காரணம் கேட்டா உப்பை விட அதிகம் சக்தி உள்ளது அந்த தண்ணிக்கு. நீங்க செக் பண்ண ஆசைப்பட்டீங்கனாக்கா வீட்டுல சாதா தண்ணியும் இன்னொரு டம்ளர் சாதா தண்ணி எடுத்து 4 ஸ்பூன் உப்பு அந்த தண்ணியில கலக்கிட்டு அந்த முட்டையை போட்டீங்கனாக்கா அதுல அது மிதக்கும். இதை நீங்க செக் பண்ணி பாக்கீங்க. கடல் தண்ணீர் வெப்பம் அதிகம், அவ்வளோ இதுவா இருக்கும், கனமா இருக்கும். இதை செய்து பாருங்க. என்னோட கருத்து. நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே நன்றிண்ணா. ஓகே, இன்னைக்கு சென்னையில இருந்து தாமோதரன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. ஸோ கால் பண்ணி அவர் வந்து சின்ன வயசுல அக்கா தங்கைகளோட சேர்ந்து இந்த விளையாட்டு அதை விளையாண்டதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அது இப்போ கூட நான் வந்து நினச்சி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருந்தாரு. எனக்கே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே நான் இது வந்து

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கேன். ஸோ பேசிட்டே நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கேன். அதுல இன்னொரு விஷயமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, பெரியார் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்போம், அண்ணாமலையார் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்போம், அண்ணா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்போம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஏஐ யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று வந்துருச்சுங்க. ஸோ வரப்போகுது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்தியா லெவலில் பயங்கர ட்ரெண்டிங்காக இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேசில் இருக்க அமராவதி அப்படின்ற ஒரு இடத்துல 730 கோடி மதிப்பீட்டில் முதல் முறையாக குவாண்டம் அண்ட் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் வந்து அமைக்கிறதுக்கு ஆந்திர பிரதேஷ் அரசாங்கம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நிறைய டெக்னாலஜிஸ் நமக்கு வந்து புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த ரிசர்ச் சென்டர்லாம் அதிகமாக வரத்துக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம வந்து என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இவ்வளோ நேரம் சொன்னேன். அண்ட் இது வந்து கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்குதானே. இப்போ யூஸ்வலாக யூனிவர்சிட்டி அப்படின்னா நம்ம அதுக்கு கீழே படிப்போம், அதாவது யூனிவர்சிட்டியில் நம்ம ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணி டிகிரி வாங்குறதோ இல்லை நம்ம அது படிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக யூனிவர்சிட்டி அப்படின்னா. ஆனால் இந்த ஏஐ யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம ஏஐ மிஷின் லேர்னிங், சிப் டிசைனு, டேட்டா சயின்ஸு இதெல்லாம் பற்றி ரிசர்ச்சும் பண்ணலாம் அண்டு படிக்கவும் செய்யலாம். ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அதே தான் இன்றைக்கி இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விஷயத்தில் இதுவுமே ஒன்று. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்காக அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுக்களில் இன்னமும் மறக்காமல் இருக்கிற ஒரு விளையாட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு, பழைய விளையாட்டுகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில் பேசலாம்.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்னி. ஸோ ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் நிறைய நேயர்களோட கருத்துக்களோட அண்ட் அது கூடவே நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயந்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் வேர்ல்டு லெவலில், அதாவது வேர்ல்டு வைடாக பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஓஹியோ அப்படின்ற அமெரிக்காவில் ஒரு இடத்துல கட்டுமான பணி ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து லிஃப்ட் போடுற அந்த இதில் பூனை ஒன்று சிக்கிக்கிச்சு. ஸோ அந்த பூனைக்குட்டியை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணி அந்த பூனைக்குட்டியை மீட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ மீட்டு எடுத்தவங்களே அந்த பூனைக்குட்டியை தத்தெடுத்துக்கிட்டாங்க. நாங்களே இனிமேல் இந்த பூனையை பார்த்து நல்லபடியாக வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பணிகள்லாம் முடிஞ்ச வாட்டி அந்த கட்டுமான பணி வந்து நடந்துட்டுருக்கு இல்லையா, அங்கே வந்து அவங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு யூனிஃபார்மையே இந்த பூனைக்குட்டிக்கும் குட்டியாக டிசைன் பண்ணி தைச்சு கேப்பு அந்த ஓவர் கோட்டு இதெல்லாம் வந்து அந்த பூனைக்குட்டிக்குமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் ஓஹியோ அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வேர்ல்டு வைடாக பயங்கர ட்ரெண்டிங்கான விஷயமா போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் நம்ம வந்து நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது கூடவே நான் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட, நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகள், அதாவது உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட், அதாவது மனதிற்கு பிடித்த விளையாட்டு, நண்பர்களோடு விளையாடும் போது அதிகமாக இந்த விளையாட்டு தான் நாங்கள் வந்து விளையாடுவோம் அப்படின்ற விளையாட்டு என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இப்போ அருமையான ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி. ஸோ இன்றைக்கி நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக இப்போ சேலத்தில் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் மழைலாம் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறவங்களாம் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழையில் நினையாமலும் அதே நேரத்தில் வீட்டுக்கும் போகணும். இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மழை தான் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்களில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி ரக்ஷாபந்தன் இல்லையா? ஸோ அதனால் இந்த நார்த் சைட்லலாம் பயங்கரமாக ரக்ஷாபந்தனை ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரக்ஷாபந்தனுக்கு சிஸ்டர்ஸ் வந்து பிரதர்ஸுக்கு வந்து ராக்கி கட்டினா பிரதர்ஸ் வந்து கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கிஃப்டை இந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் வந்து ஒரு QR மாதிரி செட் பண்ணி பேப்பரில் அது வந்து கயிறு மாதிரி திருச்சி அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு QR-ஐ ஸ்கேன் பண்ணால் கேர்ள்ஸ் வந்து கிஃப்ட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதில் ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம கிரெடிட்டும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா நம்ம பொருளாகவும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஒரு ஷாப்பிங் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த வருஷத்துக்கு ரக்ஷாபந்தனுக்கு பயங்கர ட்ரெண்டிங்கான கிஃப்டாக போயிட்டுருக்கு. நிறைய பிரதர்ஸுமே சிஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு கிஃப்டை தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்காக சொல்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுக்கள், நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுகள், எத்தனையோ விளையாட்டுகள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா இதுதான் விளையாடணும் அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது எந்த விளையாட்டு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் என்கிட்ட. இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் ஸ்ரீஹரணி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான் எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: கரைகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: மறுபடியும் சூடாக்கி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம குடிக்கிறது மூலயமா செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் வருமா, அதுக்கப்புறமேட்டு ஜீரண சக்தி குறைபாடு ஏற்படுமா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீயை மறுபடியும் நம்ம சூடாக்கி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம். ஏன் அப்படின்னா இந்த தேயிலைகளில் அதுக்குன்னு சில ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து திருப்பி நம்ம சூடு பண்ணுறதுனால அதுலேருந்து கட் ஆகிடும். ஸோ அது கட் ஆகிறது மூலிமா நமக்கு இந்த அஜீரண கோளாறு இல்லையா, ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீ லவர்ஸுக்கு மெயினாக இந்த ஒரு அப்டேட் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக டீ வச்சு குடிங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா, நீங்கள் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுக்கள் மற்றும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டுக்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி கேட்டிருந்தேன். ஐ மீன் பழைய விளையாட்டுக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சின்ன வயசில் விளையாண்டதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பழசாக இருக்கணும். எல்லாத்தையும் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு உங்களோட மனசில் ஒரு கேள்வி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டு என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நான் வந்து அதிகமாக இந்த கொலக்கொலையாக முந்திரிக்காக தான் விளையாடுவேன். இது வந்து ருக்மணி பாட்டி சொல்லியிருந்தாங்க, கொலக்கொலையாக முந்திரிக்காலாம் ஒரு விளையாட்டாக விளையாடுவோம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து இப்போ நாலு பேர் நாங்கள் இருக்கோன்னா விளையாடுறதுக்கு போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே நான் சொல்லிடுவேன் இந்த விளையாட்டு தான் விளையாடணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு கர்ச்சீஃபெல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா கர்ச்சீஃபில்லை இது வேணாம் அப்படின்னு சில டைம் தவிர்த்துருவாங்க. அதனால் எல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு போய் இந்த விளையாட்டு தான் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டு. அண்டு கோலி, அஞ்சாங்கல் இதெல்லாம் விளையாடுவோம். அஞ்சாங்கல்லுக்கெல்லாம் பின்னாடி ஒரு கதையே இருக்குது. இப்போ எங்கேயா வீடு கட்டுறாங்கன்னா இந்த ஜல்லிக்கல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான கல்லாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அஞ்சாங்கல் விளையாடுவோம். இருந்தாலும் அந்த கல்லெல்லாம் முட்டி மேலே தூக்கி போடுவோம், லைட்டாக வலிக்க தான் செய்யும், இருந்தாலும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஒரு விளையாட்டுகள் தான் நான் வந்து சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுகள். இப்போயுமே எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொன்னால் அது இந்த ரெண்டு விளையாட்டு தான். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787-7107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கூட பேசுகிறதுக்கு குரு வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ அடுத்து இன்ஃப்ளூயன்சரோட, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோட குரு வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீயர்னி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ நாள் ஆலையை காணும், இப்போ எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இப்போ திடீர்னு வந்த மழை மாதிரி உங்ககிட்ட இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்றது ஹரிணி முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் ஹரிணி வந்து இது வாலிப வயசு ஷோவை ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் விளையாண்ட விளையாட்டுகளில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவரோட ஃபேவரட்டான கேம்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்பா,
1: மிக்க மகிழ்ச்சி.
7: நான்
1: வேலூர் மாவட்டம் காட்பாடியில்
7: இருந்து
1: சந்திரசேகர் பேசுறேன்.
7: பல்லாங்குழி, பம்பரம், எல்லா விளையாட்டும் விளையாடுவேன். கிரிக்கெட் அப்படிங்கறது சொன்னேன். ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு கேம் ரொம்ப அலுப்பா இருந்தது. பேட்டை தூக்கிட்டு ஓடல, ஓட முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மர நழுல நின்று நம்மளாவே ஒரு ரூல்ஸ் வச்சு போல, அந்த

0: நினைவுக்கு கூட்டு போனது ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூப்பா, ரொம்ப அருமையான ஒரு டாபிக் கொடுத்துருக்கீங்க,
0: மிக்க நன்றி. கால் பண்ணி சொன்னதுக்கு. வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி ஃபேவரட்டான கேமை கேட்டவொன்னே இதுல என்ன டவுட், கிரிக்கெட் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசுல எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கேம்னா கிரிக்கெட்டை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ எனக்கும் ஃபேவரட்டான ஒரு கேம் அப்படின்னா கிரிக்கெட் தான். ஸோ நீங்களும் சொல்லணும், அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள், சின்ன வயசுல நீங்கள் விளையாண்ட விளையாட்டுகளில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற கேம்னா நீங்கள் எதை சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஸோ டக்குன்னு கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787707178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார், அவங்களோட ஃபேவரட்டான கேம் என்ன அப்படின்றத நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: இனிமையான மாலை வணக்கம்.
0: இனிமையான மாலை வணக்கம்.
2: ஒரு வட்டம் ஐம்பதுலேருந்து கலைச்செல்விங்க குரு.
0: கலைச்செல்விங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: ஒரு குச்சி எடுத்தோம்னா நூறு, இன்னொரு குச்சி ஆடாம அப்படியே படாம எடுத்தோம்னா அது நூறு.
0: ஓகே ஓகே,
2: அந்த ஒரு விளையாட்டு. அப்புறம் ராஜா ராணி மந்திரி திருடம் போலீஸ் அந்த விளையாட்டு.
0: ஓகே ஓகேக்கா.
2: அப்புறம் நிறைய அந்த தென்னை மட்டையை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை உக்கார வச்சுக்கிட்டு அதுல அப்படியே இழுத்துட்டு போறது. அப்புறம் தூரி கட்டி விளையாடுறது, மரத்துல தூரி கட்டி விட்டுருப்பாங்க அதுல விளையாடுறது. ஒரு ஆள் ஆட்டுறது, ஒரு ஆள் உட்காந்துக்கிறது, அப்புறம் அவங்க உட்காந்துக்கிறது, அந்த ஆள் ஆட்டுறது, அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே.
2: அப்புறம் மாட்டு வண்டியில ரெண்டு சைட்லயும் இந்தாண்ட ஒரு ஆள் இந்தாண்ட ஒரு ஆள் உட்காந்துட்டு இப்படி ஒரு ஆள் கீழே போறது, ஒரு ஆள் மேல போறது, ஒரு ஆள் கீழே போறது, அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே,
2: நிறைய விளையாட்டுகள் இருக்கு. அத ரெண்டு கை வச்சு அந்த மண்ணு இருக்கிற இடத்துல அழுத்திக்கிட்டோம்னா அந்த எந்த இடத்துல இருக்கிறத நம்ம அதை கெஸ்ட் பண்ணி அதை விட்டு அழுத்திக்கணும் நம்ம.
0: ஓகே ஓகே.
2: அவங்க எல்லா மண்ணையும் கலச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த குச்சி அடியில் இருந்துச்சுன்னா நாம ஜெயிச்சுக்குவோம்.
0: ஓகே ஓகேக்கா.
2: குச்சி இல்லன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, அந்த மாதிரி.
0: ஓகேக்கா ஓகேக்கா.
2: இது மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டுகள் இப்ப இன்னைக்கு தலைப்பு கொடுத்த உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்கணும்.
0: ஓகேக்கா, நன்றி நன்றிக்கா.
2: ஸ்ரீஹரிணி
0: நன்றிக்கா.
2: நன்றிங்க குரு.
0: நன்றிக்கா நன்றிக்கா, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு. மேட்டூர்லேருந்து நம்ம கலைசெல்விக்கா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட அந்த சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச கேம்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நேர்கள் கூட நம்ம பேசணும்ல, இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான வான்மதி சோனா சிஸ்டர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது முன்னாடி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, ஃபீமேல் கிரியேட்டர்ஸ்க்கு பெருசாக எந்த ஒரு ஸ்கோப் வந்து இல்லை, அவங்க வந்து வெளியே வரமாட்டாங்க மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்குமே கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஃபேமிலியோட சப்போர்ட் தான் எல்லாமே, இப்போ குறிப்பாக ஃபீமேல் கிரியேட்டர்ஸ்க்கும் அதுதான். இப்போ ஒரு சில இடத்துல ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து கிடைக்கிறது இல்ல. சோ ஃபேமிலில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படினா அந்த ஃபேமிலிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க as a ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா?
3: அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு என்ன சொல்றதுனா, எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டோம்னா தான் வந்துட்டு அவங்களுக்கு திறமைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து எதில் வேணா இருக்கலாம். வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு நல்லா படிப்பாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, அதை நோக்கி போனாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது இருக்கு.
4: எல்லாத்துக்குமே திறமை இல்லாம இல்லவே இல்லைல்ல, ஒரு சில நல்லா ஆமா வீட்டுல திட்டுவாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க திறமை நிறைய பேர் அடக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பாடுவாங்க, ஒரு சிலர் நல்லா படிப்பாங்க பாடுவாங்க, கோலம் போறது கூட ஒரு திறமை தானே அது. ஆமா எல்லாமே ஒரு, அப்புறம் நல்லா பெயிண்டிங் பண்ணுவாங்க நிறைய வீட்டுக்கு பயந்துகிட்டே. ஒரு சிலர் வந்து என்னென்ன பெண்கள் வந்து நிறைய பேர் வெளியே வர்றதில்ல, அதுதான் உண்மை. வீட்டில் அலோவ் பண்றதும் இல்லை, அந்த மாதிரி அலோவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திறமையெல்லாம் நிறைய வெளியே கொண்டு வரும்.
0: சூப்பராக வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அதாவது சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கு வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஃப்ரீ ஸ்பேஸை வந்து கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை கண்டிப்பாக வெளியே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம சோனா சிஸ்டர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான்லாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார், அவங்களோட ஃபேவரட்டான கேம் சின்ன வயசில் விளையாண்டது என்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் சரோஜா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: ஓகே சரோஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கா?
1: கண்ணாமூச்சி.
0: ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஓகே.

0: ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கணும், ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இருக்கு அவங்க வெளியே வர்றதுக்கு?
1: வீட்டில் அலோ பண்ணாலும் அவங்க எது சொல்லிடுவாங்களோ இவங்க எது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது நிறையாவே இருக்கு. முக்கியமாக சொல்ல போகிறதுனா அதுதான் உண்மை. வந்துட்டு யார் சொன்னாலும் கேட்காதீங்க, உங்கள் பிள்ளையை பற்றி உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியுதா, அதுதான் வாழ்க்கை. அவங்க மேலே நம்பிக்கை வைங்க, ஏன் மற்றவங்களை நம்புறீங்க? என்னோட இது தான் அதுதான். ஆ கேட்காதீங்க, அந்த நாலு பேர் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்க பிள்ளையை வந்து அது சொல்ல மாட்டாங்க. அவங்க பிள்ளை அது அதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் அது சொல்ல மாட்டாங்க, நம்மளே தான் வந்து நோண்டுவாங்க.
2: பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம அடுத்தது என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ சோசியல் மீடியா கிரியேட்டராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து வரும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளே வந்து நெகட்டிவிட்டிஸு, இந்த சரௌண்டிங்கில் என்ன பேசுவாங்க இல்லைன்னா நம்மளை பற்றி பின்னாடி என்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்துட்டே தாங்க வந்துருக்கும். ஸோ நம்மளை பற்றி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் வந்துருப்பாங்க, நெகட்டிவாக பேசுவாங்க இல்லைன்னா பாசிட்டிவாக வந்து பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களுக்கான கோல் என்ன, உங்களுக்கு என்ன நீட் இருக்குது, அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு நீச்சில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கான சக்ஸஸ் அப்படின்றது என்றைக்குமே வந்துருக்கும். ஸோ இப்போது நம்ம ஒரு லைஃப் வாழ்கிறோம் அப்படின்னா அந்த லைஃபை டிசைன் பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் வந்துருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட லைஃபை கரெக்டாக வந்து டிசைன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இருங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப நேரம் ஸ்ரீஹரிணி அவங்க வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது நீங்கள் சின்ன வயசில் நிறைய கேம்ஸ்லாம் விளையாண்டு இருந்தாலும் உங்களுக்குன்னு ஃபேவரட்டாக இருக்கிற கேம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் அவங்களோட ஃபேவரட்டான கேமை ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதோனா, அதுக்கப்புறம் தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து தாமோதரி அண்ணனா, வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, அதுக்கப்புறம் குளத்தூர்லேருந்து சரோஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃபேவரட்டான கேம்ஸை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது சேலத்தில் மழை வந்து நிறைய இடங்களில் பேஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் வெளியே போகிற ஐடியாலாம் வந்துருக்கு, இல்லை இப்போ தான் வெளியே போகிற ஐடியாலாம் வந்து இருக்குது, நான்லாம் பையன் எடுத்து பைக்கில் மாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் ரெயின் கோட் எடுத்துகிட்டு போங்க, அம்பரலா எடுத்துகிட்டு போங்க, சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பை பாய். MJ, yeah.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: நமது பாதை நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய துணிவும் தேவையற்றதை விளக்கும் உரிமைதான் வாழ்க்கையின் உண்மையான திசை காட்டி. அதாவது வாழ்க்கை அப்படின்றது மற்றவங்க எழுதி தரக்கூடிய திரைக்கதை அப்படின்றது கிடையாது. தனக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய தெளிவும், இது எனக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வேண்டான்னு மறுக்கக்கூடிய துணிவும் தான் எல்லாருக்குமே வேணும். ஆனா இது பெண்களுக்கும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் அவங்க முழுமையான கண்ணியத்தோடு அவங்களுடைய வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த சுதந்திரம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும் பிடிக்காததை உறுதியோடு வேண்டாம்னு நிராகரிப்பதும் ஒரு பெண்ணினுடைய அடிப்படை உரிமை அப்படின்றத இந்த சமூகம் முழுமையா எப்போ ஏத்துக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில எதை ஏற்கிறோம் அப்படின்றத தாண்டி எதை துணிவோடு நிராகரிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய தனித்துவமும் சுயமரியாதையும் அடங்கி இருக்கு. அதை நம்ம பண்றோமா அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய பேர் பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடறோம் அப்படின்னு போது அதுல ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு ஒதுக்கி வச்சுறோம் இல்லையா. அதே மாதிரிதான் வாழ்க்கையிலுமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிக்கல செட் ஆகல அப்படின்னு போது அதை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லி துணிவோடு அந்த தைரியத்தோடு முடிவு எடுத்து இது வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா இது நம்முடைய கலாச்சாரத்துல பெண்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரமா இருக்கட்டும், நிராகரிக்கக்கூடிய உரிமையா இருக்கட்டும், இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் கூட கொஞ்சம் குறைவா இருக்குது. ஆனா நிராகரிக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட மறுக்கப்பட்ட ஒன்னா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா படிப்பு, வேலை, திருமணம், உடை, உறவு, இது எல்லாத்திலயுமே சமூகம் எதை சொல்லுதோ அதையே கேட்கக்கூடிய மௌனமா ஏத்துக்கக்கூடிய வாழ்க்கையா பெண்கள் வாழ பழகிட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லலாம். இதுதான் பெண்களுக்காக எழுதப்பட்ட ஒரு விதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணு தன்னோட விருப்பப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற கேள்விகள் இந்த உலகம் கேட்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒன்றை ஒரு பொண்ணு எனக்கு இதுல உடன்பாடு இல்ல வேண்டாம்னு உறுதியோடு மறுக்கும் போது அவங்கள அகந்தை பிடித்தவள், அடங்காதவள் அப்படின்னு நாம வந்து முத்திர குத்த ஆரம்பிச்சிடும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா நிராகரிக்கக்கூடிய அதிகாரம். அதாவது நோ சொல்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கான உரிமை அப்படின்றது பெண்கள் கிட்ட இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பிடிக்காத வேலையா இருக்கட்டும், காயப்படுத்தக்கூடிய உறவா இருக்கட்டும், எல்லையை மீறக்கூடிய அந்த விமர்சனங்களா இருக்கட்டும், விருப்பமே இல்லாத சமரசங்களா இருக்கட்டும், இது எல்லாத்திலயுமே எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம இல்ல நோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் பொண்ணுக்கு கண்டிப்பா வேணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தவங்களுடைய திருப்திக்காக தன்னோட வாழ்க்கையை அடகு வைக்காம தன்னோட விருப்பு வெறுப்புகளை தீர்மானிக்கக்கூடிய முழு சுயாட்சி அப்படின்றது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கும் போதுதான் அவங்க முழுமையா வந்து அவங்களுடைய ஆளுமையை வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. அதுதான் பெண்களுக்கான சுதந்திரம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். சோ இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வியும் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும் பிடிக்காததை உறுதியோடு வேண்டாம்னு நிராகரிப்பதும் ஒரு பெண்ணுடைய அடிப்படை உரிமை அப்படின்றத இந்த சமூகம் எப்போ ஏத்துக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தில் ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: யூபிஎஸ்சி எக்ஸாம்னாலே வருஷக்கணக்காக படிக்கணும், லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி கோச்சிங் சென்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகாமல் வீட்டிலே படித்து வெறும் 21 வயசுலேயே முதல் முயற்சியிலே அகில இந்திய அளவில் வந்து 61வது ரேங்க் பிடிச்சி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கக்கூடிய ஆஸ்தா சிங் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரியர்களையும். இந்தியாவில் மிக இளம் வயது சாதனையாளர்களை ஒருவராக வந்து ஆஸ்தா சிங் வந்து இப்போ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் வெறும் 21 வயசுலேயே வந்து அவங்க முதல் முயற்சியிலே வந்து 61வது ரேங்க் எடுத்திருக்காங்க ஆல் இண்டியா லெவலில். ஆஸ்தா சிங் வந்து கல்லூரி படிப்பு படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெரிய கோச்சிங் சென்டருக்கும் இவங்க போகாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முழுமையாக வந்து சுயமாக வந்து செல்ஃப் ஸ்டடி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து சவால்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரியான சவால்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்றது வந்து ஒரு கடல் மாதிரி, அந்த பரந்த கடலில் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான அந்த தனித்தனி பாடங்களை வந்து கண்டுபிடிச்சி அதை படிக்கிறது அப்படின்றது மிகவும் வந்து சவாலான ஒரு விஷயம். அதே மாதிரி வழிகாட்டி இல்லாமல் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலாக இருக்கும். ஏன்னா சரியான பாட புத்தகங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது அதுலேயுமே சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். கோச்சிங் சென்டர் போனால் சரியான கைடன்ஸ் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் தனியாக படிக்கிறது அப்படின்றது சவால்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அதே மாதிரி கோச்சிங் சென்டருக்கு போகாம யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சமூகத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும், இது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் முதல் முயற்சியிலே வந்து இந்த மாதிரியான சவால்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தீவிரமான மன அழுத்தங்களையும் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் மாறி இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுய ஒழுக்கத்தாலும் விடாமுயற்சியின் மூலமாக வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து அவங்க இந்த சரித்திர சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட 21வது வயசில் முதல் முயற்சியிலேயே கடினமான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று அசாத்திய சாதனை வந்து படைச்சிருக்காங்க ஆஸ்தா சிங். இதை நான் மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கும் போகாம அகில இந்திய அளவில் 61வது இடத்தை பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலான விஷயம். அதை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் மிக இளம் வயதுல யூபிஎஸ்சி சாதனையாளர்கள்ல ஒருத்தரை அவங்க வந்து சரித்திரம் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லட்சக்கணக்கான பேர் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுய ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமா மாறி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ்தா சிங் தான். ஏன்னா வெற்றிக்கு விலை உயர்ந்த வசதியோ கோச்சிங் கிளாஸோ முக்கியம் இல்ல, நம்மளுடைய சுய ஒழுக்கமும் நாம இலக்கு மீதான தீவிரமான வெறியும் நமக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்றத ஆஸ்தா சிங் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ பெண்கள், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நீங்க ஒரு விஷயத்துக்காக இப்போ போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அதுக்கான விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி அப்படின்றது உங்க கையில சேரும். அதே மாதிரி சுய ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாம ஒரு விஷயத்துக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு போது எந்த விதத்திலையும் அதை வந்து லூஸ் பண்ணிடாம அதை வந்து விட்டுறவே கூடாது. விடாம வந்து அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாரா? ஏன்
1: சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலே

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுடைய ஆரோக்கியமும் தூக்கமும் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் வந்து தொடர்ந்து பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா பெண்களுடைய ஆரோக்கியமும் தூக்கமும் வந்து ஒன்றுக்கொன்று மிக நெருங்கிய தொடர்புடையதாக இருக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஓடி பிடிச்சி வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தூக்கம் அப்படின்றது வெறும் ஓய்வு மட்டும் கிடையாது, உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான தருணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தருணம் எல்லாருக்கும் கிடைக்குதா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நமக்காக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப குறைச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. பகலில் கூட வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பகலையும் தூங்காமல் நைட்லேயும் வந்து ஒரு சில டைம்லாம் வந்து நம்ம தூங்கினதுக்கு அப்புறமேட்டு தூங்கிட்டு மார்னிங்கில் நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களா வந்து பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா ஹார்மோன் சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா தினமும் குறைஞ்சது 7-8 மணி நேரம் வந்து ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது பெண்களுக்கு வந்து தேவை. ஏன்னா அப்போதான் உடல்ல ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டரோன் சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சீராக சுரக்க ஆரம்பிக்கும். தூக்கம் வந்து குறையும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஹார்மோன்களுடைய இந்த மாறுதல் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அப்படி ஏற்படுறதுனால மாதவிடாய் சுழற்சி பாதிக்கப்படுறதையும் தாண்டி கடுமையான மன அழுத்தமும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ முகத்தில் முகப்பொருட்கள் அப்படின்றதெல்லாம் அதிகமாக பெண்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டு வேலைகள், ஆஃபீஸ் வேலைக்கு போகக்கூடியவங்க, இது ரெண்டுத்தையும் சமாளிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உடலுக்கும் தசைகளுக்கும் மூளைகளுக்கும் சரியான ஓய்வு அப்படின்றது தேவை. தூக்கமின்மை அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி சோர்வாக இருக்கட்டும், தலைவலி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உடல் எடையையும் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சரி ராஜ்குமார், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் நல்லா தூங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் நீங்கள் வந்து ஒரே டைமில் படுத்து ஒரே டைமில் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா தூக்கம் அப்படின்றது வந்து மாறவே மாறாது. தூக்கம் வந்து ஒரு சிலருக்குலாம் வரலன்ற பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தீர்வாக இருக்கும். அதே மாதிரி தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்கறது வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். இந்த காஃபி, டீ இது எல்லாத்தையும் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வந்து குடிக்கிறத வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி மன அமைதி தான் ரொம்ப முக்கியம். படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அப்படின்றது தேவை. அப்படி இல்லைன்னா பிடிச்ச புத்தகங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் எழுதுறதோ இது எல்லாத்தையும் வந்து பழகிக்கோங்க. அப்போது வந்து ஒரு மனசு அமைதியாக இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்சதெல்லாம் எழுதும் போது மனசு அமைதியாக இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும். ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் தூக்கமும் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: நிகழ்வுகள் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள் நம்ம ஊரு தகவல்கள் களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: லேசா லேசா
2: லேசா லேசா
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வான்மதி தான். சோ சோனா வான்மதி யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணா இருக்கிறதுனால என்ன மாதிரியான சவால்களை கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா பயணத்தையும் தான் நம்ம கூட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம அவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். சோனா வான்மதி வணக்கம். சோனா வான்மதி, நீங்க வந்து ஒரு பொண்ணா இருக்கீங்க, அதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா பெண்களுமே வந்து இந்த காலகட்டத்திலுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமூகத்தில இருந்து வரக்கூடிய சவால்கள் அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. சமூகத்தில இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகள் இப்படிதான் இருக்கு பெண்கள் மீது அப்படின்னா, என்ன மாதிரியான பார்வைகள் இருக்கு, என்ன மாதிரியான சவால்கள் பெண்களுக்கு இன்னும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: அதான், பொண்ணுங்க வந்து வீட்டோட தான் இருக்கணும். எங்க ஊர்லாம் வந்துட்டு அப்படிதான், ஒரு பொண்ணு வந்து வெளியில சுத்திட்டு இருந்தாலே ஏய் வென்ன இங்க சுத்திட்டு இருக்கா, அவ கேரக்டர் வேற மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு நம்ம அப்படிதான் நிறைய இன்னும் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதெல்லாம் வந்துட்டு இன்னமும் நிஜமா சொல்றேன், அது யாருக்குமே இன்னும் கிடைக்கல. லேடிஸ்க்கு இப்ப வந்துட்டு இங்க இருந்து சென்னை போய் படிக்கிறீங்க, அவங்களுக்குலாம் கூட அவங்களும் பயந்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒரு 4 இடத்துக்கு போறாங்க வராங்க. ஆனா வந்துட்டு இன்னும் நம்ம ஊர்லயே அந்த பிள்ளைங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிஜமாலுமே சொல்றேன் வெளியில போகணும். இப்ப வந்துட்டு அந்தந்த வயசுக்கு வந்து அதுல இருந்து நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இதை பண்ணாதம்மா அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட அன்பா நம்ம கிட்ட அன்பு கிடைக்காதனால தான் அந்த அன்பு வெளியில போகுது. இப்ப அந்த மாதிரி பண்ணவங்களுக்குலாம் வந்து என்ன பண்றாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அது பண்ணவே கூடாது. அவங்கள வந்து நம்ம புரிய வைக்கணும், புரிய வைக்கிற அளவுக்கு நம்ம புரிய வைக்கணும், இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகணும் அப்படின்னு அவங்களை நம்ம புரிய வைக்கணும். இல்ல வந்துட்டு நம்ம வந்து கேரக்டர் வந்து இப்ப இருக்க என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டர் சரியில்லை, அது அவங்களுக்கு புரிய வைங்க. புரிய வைக்காம கேரக்டரை பத்தி பேசுனா அது தப்பு தானே. இப்ப சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, நம்ம வந்து என்ன வயசானாலுமே அது புரிய வைக்கிற அளவுக்கு அம்மா அப்பாவால முடியும், அம்மாவா இல்லைங்களா, அதை புரிய வைக்கணும்.
3: கண்டிப்பா வந்து சோனா வான்மதி சொல்லியிருக்கிறது வந்து நம்ம ஊர்ல நம்ம மாத்த வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல விஷயங்கள் வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தெரியாம ஒரு சில தவறுகள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல நாம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். நாமளும் அந்த வயசை கடந்துதான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு போது நம்ம அந்த நேரத்துல எப்படி இருந்தோம், நம்மளுடைய அப்பா மக்கள் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம அதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க அப்படின்னு போது அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது தப்பா இருந்தா கூட அதை பண்ணதான் செய்வாங்க. அதனால அவங்களுக்கு சொல்லி வளர்க்கறத நம்மளுடைய பெற்றோருடைய கடமையும் கூட அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து சோனா வான்மதி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பல சவால்களை கடந்து இந்த இடத்துல வரும்போது தான் என்னென்ன மாதிரியான சவால்களை கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நாம தொடர்ந்து சோனா வான்மதி கிட்ட அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனா வன்மதி தான். சோனா வன்மதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்லலான்னு இருந்தேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தங்களை பத்தி நாம வந்து என் தவறான முடிவுகள் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், அவங்க வந்து ஒரு நைட்டுல நைட் ஷிப்ட் வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சில நாள் பஸ் மிஸ் பண்ணிட்டு லேட்டா வரக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கலாம். அவங்கள பத்தி நாம ஏன் தவறா பேசணும்? நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு லேட் நைட் பஸ் இல்லாம வரும்போது அவங்கள பத்தி தப்பா பேசினா நமக்கு எவ்வளவு கோபம் வரும்? அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசுறது. நான் வந்து உதாரணத்துக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. அதனால நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம குடும்பத்தினுடைய உறுப்பினர் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பெண்களை பத்தி தவறா பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களை பத்தி முடிவு எடுக்கிறதே நம்ம வந்து எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களை பத்தி நாம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அவங்களுடைய மனநிலையிலிருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா தான் அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க நேரலி. இப்போ தொடர்ந்து நம்ம வந்து சோனா வன்மதி கிட்ட பேசலாம். சோனா வன்மதி, நீங்க வந்து ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து நிறைய சவால்கள் இருந்திருக்கும். ஒரு இன்ஃபுளுசரா இருக்கும் போது என்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க?
4: நான் வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு டிரெஸ் கடை போட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, அவங்களும் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து வந்தவங்க தான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்களும் இப்போ தானே ஸ்டார்ட் பண்றீங்க, எனக்கு வந்து இது பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இவ்வளோ பண்றேங்கக்கா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, நம்ம எதுப்பு இப்போ ஒரு பெட்ரோலுக்குனாலும் நம்மளுக்கு யார் காசு தருவா, அதனால அதுக்காக மட்டும் வாங்கிக்கலான்ட்டு இவ்வளோ சொல்றேன். என்ன நீ வந்து இவ்வளோதான்

0: சோனா வன்மதி இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோனா வன்மதி, இப்போ உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இருந்து பெண்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு படிக்கிறாங்களோ இல்லையோ ஏதாச்சும் ஒரு இது, அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு இல்லையா, அதில் ஃபோக்கஸ் பண்ணி மேலே வாங்க. மேலே வந்து அதால் நம்ம மேலே வந்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து எல்லாமே தேடி வரும்.
0: சூப்பர் சூப்பர் சோனா வன்மதி, ரொம்ப நன்றி சோனா வன்மதி. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்க கூட நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறதுக்கு. நேயர்களே, சோனா வன்மதி சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை வச்சு மேலே மேலே வாங்க, வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒன்று வேணும், நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம அதுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம், வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், அது வாங்கி தர மாட்டேன்றாங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கான அடையாளம் அங்கீகாரம் அது எல்லாமே தானாக வரும் அப்படின்றத சோனா வன்மதி சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப கண்டிப்பாக நிற்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நானுமே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடலாமா இன்னைக்கு நிகழ்ச்சிய? ஸோ இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும் பென்சில். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல, அதாவது நோட் புக் எல்லாம் வாங்குவோம் இல்லையா கடை, அந்த கடையில வந்து பென்சில் பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பென்சில்கள் வந்து பேசிக்கிச்சு. அதில் ஒரு பென்சில் வந்து ரப்பர் வச்ச பென்சில், ஒன்று வந்து நார்மல் பென்சில், இந்த மாதிரி நிறைய பென்சில் வந்து அதில் இருந்துச்சு. என்னன்னா எந்த பென்சில் வந்து அதிகமாக குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு போட்டி ஒன்று வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த போட்டியில் எந்தெந்த பென்சில்லாம் இருந்துச்சுன்னா ரப்பர் வச்ச பென்சில், கலர் கலராக இருக்க பென்சில், அப்புறம் நார்மல் பென்சில், இந்த மூணு பென்சிலுமே வந்து இருந்துச்சு இந்த போட்டியில். ஸோ குழந்தைங்க வந்து டெய்லியுமே பென்சில் வாங்குவாங்க இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறதுனாலே குழந்தைங்க வந்து பென்சில் வாங்குவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ரப்பர் வச்ச பென்சிலை தான் அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடியே ரப்பர் இருக்குது, நம்ம தனியாக வாங்கிறதுக்கு வேண்டாம். அதனால் வந்து ரப்பர் வச்ச பென்சிலை தான் குழந்தைங்க அதிகமாக வாங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் சில பேர் வந்து கலர் கலராக இருக்கக்கூடிய பென்சிலை வந்து வாங்கினாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால கலர் கலராக இருக்கக்கூடிய பென்சிலை வந்து சில பேர் வாங்கினாங்க. இந்த நார்மல் பென்சிலை மட்டும் யாருமே வாங்கலை, அதாவது கலராக இருக்கிறது. ஸோ அப்போ அங்கே மீதி இருந்த ரப்பர் வச்ச பென்சில்லாம் சொன்னிச்சு, நார்மல் பென்சில் பாரு அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னிச்சு. அண்ட் அன்னைக்கு சாயங்காலமே குழந்தைங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நார்மல் பென்சிலே போதும் அப்படின்னு சொல்லி நார்மல் பென்சில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ரப்பர் வச்ச பென்சில் வந்து ஒரு நாளைக்கு கூட அவங்களுக்கு தாங்கவே இல்லை, அதனால் நமக்கு நார்மல் பென்சிலே போதும் அப்படின்னு நார்மல் பென்சிலாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. ஏன்னா இப்போது நார்மல் பென்சில் பார்க்குறதுக்கு எப்பயும் போல தான் இருக்கும், ரப்பர் வச்ச பென்சிலும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதோட குவாலிட்டி அப்படின்றது வேறு தான் இல்லையா. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடவே கூடாது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹாய், உங்கள் நேமு?
2: என்ன
1: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5A.
1: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல்.
1: சூப்பர் சூப்பர். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
2: நவ்யா சர்மா, நித்யா, ஆராத்யா.
1: அவ்வளவுதான். ஓகே ஓகே. சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூல் டைமில் விளையாடுவீங்களா? அதெல்லாம் உண்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சொல்கிறீங்களே, சொல்லாமா வேணாமா அப்படின்னு. நான் எதுவும் மிஸ்கிட்டெல்லாம் மாட்டி விட மாட்டேன், நல்லா தைரியமாக சொல்லுங்கள். அடுத்து நான் கேட்குறேன் எங்கெங்கே என்னென்னலாம் விளையாடுவீங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீ அருணி என் கூட. பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
2: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
2: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
2: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததாக இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள் கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவிமித்ரா தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கவிமித்ரா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க அது வரைக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, குழந்தைகள் நல மருத்துவர். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் உடல் வளர்ச்சியும் எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த தூங்கும்போது, அதாவது குழந்தைங்க தூங்கும்போது அவங்களோட உடல் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சீராக இருக்கும், அதுக்கு தேவையான அளவு இந்த தூக்கம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்?
7: நல்லா தூக்கம் எடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு தேவையான அவங்க பாடி செல்ஸ் எல்லாமே ரெனோவேட் ஆகிறது அந்த தூக்கத்தில் தான். ஸோ அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெக்கவர்ட் அவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அவங்க எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்க நல்லா வந்து வளர்ச்சி இருக்க முடியும், மன மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், மன அமைதி ப்ளஸ் மன நிறைவோடு அவங்க வந்து ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு அந்த ஸ்லீப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும். இது இந்த விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மீடியா எக்ஸ்போஷர், அது ரொம்ப கஷ்டம் நானே ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் முடியாமல் வந்து ஃபோனோ லேப்டாப்போ இல்லை டிவியோ கொடுத்துட்றோம் வேறு வழி இல்லாமல். அது மேக்ஸிமம் அவாய்ட், லெஸ் தென் 2 இயர்ஸ்க்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க ஐஏபி அண்ட் ஏஏபி ரெக்கமெண்டேஷனில். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லெஸ் தென் 2 ஹவர்ஸ்க்கு ஸ்க்ரீன் டைமே வேண்டாம் சுத்தமாக ஃபோன். பட் பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தையே ஃபோன் வச்சுட்டு தான் இப்போ சாப்பிடுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. முதலாவது விஷயம், தூக்கம் வந்து குழந்தைங்களோட இந்த வளர்ச்சியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் இந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மேம் சொன்ன மாதிரி இந்த செகண்டாக சொன்னாங்க இல்லையா, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எந்த சாப்பாடு கொடுத்தாலும் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க, அதனால தான் ஃபோன் கொடுத்து சாப்பிட வைக்கிறோம் அப்படின்றத சொல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த விளையாட்டு காட்டி சாப்பிட வைக்கிறது இல்லை மற்ற குழந்தைங்களோட விளையாட விட்டு சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போது அதாவது நம்ம சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் ஃபோன் கிடையாது, டிவியும் பெரும்பாலும் கிடையாது. ஸோ டிவினா பெரியவங்க தான் மட்டும் பார்ப்பாங்க. நம்ம வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா வெளியில் போய் விளையாடிட்டு இந்த மாதிரி தான் நம்மளோட பழக்கம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பழக்கத்தை திருப்பி கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயரணி என் கூட இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும்போது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: மாற்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம கவி மித்ரா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்ப நம்ம கவி மித்ரா கூட பேசிடலாமா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன்னு சொன்னீங்க, என்னென்ன கேம்ஸ் எல்லாம்
4: விளையாடுவீங்க? கோகோ, வாலிபால், ஐஸ் அண்ட் வாட்டர்.
3: ஓகே, சரி. இந்த ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
4: கிளாஸ் ஸ்டடி.
3: ஓ, படிச்சிட்டு இருப்பீங்க. சூப்பர் சூப்பர். சரி, அப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: சயின்ஸ்.
3: சயின்ஸ், ஏன்?
4: சயின்ஸ், அக்ரிகல்ச்சர்.
3: சூப்பர். சரி, ஓகே. அப்ப எனக்காக இப்ப என்ன சொல்ல போறீங்க? டேபிள்ஸா, ரைம்ஸா, இல்ல லெசன்ஸா, என்ன சொல்ல போறீங்க?
4: டேபிள்ஸ்.
3: டேபிள்ஸ், ஓகே, சொல்லுங்க.
4: 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6 6
3: சொல்லீங்க. நீங்க வந்து ஒரு பெஞ்ச்ல எத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க கிளாஸ்ல?
4: 1 பெஞ்ச் 3 பீப்பிள்.
3: ஓகே ஓகே. சரி, நீங்க தனியா கிளாஸ்லாம் போறீங்களா? எந்த கிளாஸ் போறீங்க?
4: சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு. மாஸ்டர் நேம் சதீஷ்குமார் ராஜ். 1 மந்த் ஆர் 2 மந்த்.
3: சூப்பர் சூப்பர். சரி ஓகே. நீங்கள் வந்து இப்போ கராட்டே கிளாஸ் போகிறேன்னு சொன்னீங்க. ஸோ கராட்டேல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்ஸ் அப்படி இல்லைன்னா பிடிச்ச லெசன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன?
4: ஜுனினோ பினானிடான்.
3: இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே ஓகே. சரி, கராட்டே கிளாஸ்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் யார் யார்?
4: சித்தார்த், ஹிமான்ஷு, தியாகா, நகுல்.
3: அங்கேயும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: வெல்கம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. அண்ட் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களும் செம்மையாக சேட்டை பண்ணுவாங்களா, பயங்கரமாக வாயடிப்பாங்களா, ஸோ அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பரான 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் பாப்பாவும் இப்படி பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, எங்கள் வீட்டில் இருக்க தம்பியும் பயங்கரமாக செட்டப் பண்ணுறாரு, அவரும் வாயடிக்கிறாரு, பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இப்போது சூப்பரான பாடல்கள், பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. ஸோ நான் இப்போ 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீயர்னி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட கவிமித்ரன் தான் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததா இன்னும் சில விஷயங்களை நம்ம கவிமித்ரன் கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டா இருங்க அது வரைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நான் ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் சொல்ல போறேன். என்ன ரெசிபி? இந்த சாம்பாரா சட்னியா அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க யோசிச்சது கரெக்ட் தான், சட்னி ரெசிபி தான் சொல்ல போறேன். ஆனா யூஸ்வலா கடலை சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி இது கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரத்துல இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டியூயல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்ளு சட்னி தான். கண்டிப்பா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் இருக்கு அப்படின்றத. சோ அதெல்லாம் நான் லாஸ்டா சொல்றேன். இந்த டிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா கொள்ளு 1/2 கப், அடுத்ததா வரமிளகா 3 to 4, பூண்டு 3 பல்லு, புளி கொஞ்சோண்டு அதாவது ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவு, அடுத்ததா தேங்காய் வந்து 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இது வந்து இந்த சட்னிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். அடுத்ததா தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, எண்ணெய் தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர்ல கொள்ளு, வரமிளகா, பூண்டு, அதுக்கப்புறமேட்டு புளி இது எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு தண்ணி ஊற்றி 3 to 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமேட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடணும். அரைக்கும் போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிடணும். ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா வேற என்ன, லாஸ்டாக தாளிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சு அப்படியே இந்த சட்னியில் கொட்டிட்டோம்னா சூப்பரான இந்த கொள்ளு சட்னி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பில்டப்லாம் ஏற்றி இந்த டிஷ் அப்படி இப்படி அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு சொல்லி

சாப்பிடவைங்க, அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷில் என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அண்டு நார் சத்து. அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டொமக் ஃபில்லிங் டிஷ்ஷில் இதுவுமே ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இரும்பு சத்துமே இதில் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த க்ரோத்துக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டுமே இந்த ஒரு கொள்ளில் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மூலமா சொல்லிவிடுங்க. ஸோ சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707108. இப்போ தொடர்ச்சியாக உங்களுக்காக பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.

0: செய்யும் போது குழந்தைங்களுக்கு அதிகபட்சமான பெனிஃபிட் வந்து கிடைக்குது. சோ யோகாசனம் செய்யறதுக்கு நல்ல வேளை சமயம் அப்படின்னா எதை சொல்றது சார்?
1: யோகாசனம் காலை வேளையில பண்ணா ரொம்ப சிறப்பு, மாலை வேளையில பண்ணாலும் சிறப்பு தான். இடையில பண்றது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் நல்லா படிச்சு பெரிய லெவல்ல வரணும், அது எல்லாரோட கனவு கடமை. பெற்றோருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், தேவையில்லாமல் ஃபோனில் வந்து நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை பார்க்கணும் பேசணும், அவ்வளோதான். தேவையில்லாத இப்போ விஷயத்தை பார்க்கவும் பேசவும் கண்ணும் கெட்டுப்போகுது, மைண்டும் கெட்டுப்போகுது. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்களுமே இந்த சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால தான் பல பாதிப்புகள் ஏற்படுது. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக நான் இப்போ சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அதிகபட்சமாக பேசினது இந்த ஃபோனை பற்றி தான். ஸோ இன்டர்நெட் யூசேஜ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இந்த வயசில் தேவையே கிடையாது. என்ன தான் டெக்னாலஜி டெவலப் ஆனாலும், என்ன தான் நம்ம வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாலும், இந்த வயசு அதாவது 2 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை கிடையாது. அதுக்கு மேலே அவங்க வந்து புதுசு புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பொழுதுபோக்குக்காக ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இதெல்லாம் வந்து குழந்தைங்க தவிர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் அதோட நான் இப்போது இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ அடுத்ததா 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பராக இருக்கேங்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. மேற்கு வங்காளத்தோட ஜல்பைகுரி மாவட்டத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தோட எல்லையை ஒட்டுன மலை அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான சின்ன கிராமம் தான் சாம்சிங். இதை பற்றி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு மலைப்பகுதின்னு கூட சொல்லலாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 3000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் இயற்கை அழகுக்காகவும் சுற்றுலாத்தலமாகவும் எல்லாருக்குமே தெரியும். சாம்சிங் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி டூவார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமையான நிலப்பரப்போட ஒரு பகுதி தான். இங்கே தேயிலை தோட்டங்கள், குன்றுகள், அடர்ந்த காடுகள் மற்றும் ஆறுகள் அப்படின்னு இயற்கையோட பல்வேறு வடிவங்களை ஒரே இடத்துல பார்க்க முடியும். தெளிவான வானிலையும் இங்கிருந்து பூட்டானோட பனிமூடிய மலைகளையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. சாம்சிங் பகுதியில் குளிர்ந்த காற்று, பனிமூட்டம் மற்றும் அதிக மலைப்பொழிவு எல்லாமே பொதுவானதாக இருக்கு. இதனால இந்த பகுதி எப்பயுமே பசுமையாக காட்சி அளிக்குதுங்க. இங்கே லாலிகுராஸ், ராக்கி தீவு, சாம்சிங் ஃபாரி மற்றும் சுந்தலைக்கோலா மாதிரியான சுற்றுலா மற்றும் பிக்னிக் இடங்களுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியோரா பள்ளத்தாக்கு தேசிய பூங்காவும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. சாம்சிங்கில் 4000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையோட தேயிலை தோட்டமும் சுற்றுலாத்துறையும் நெருக்கமாக இணைஞ்சிருக்குங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களில் பலர் சிறந்த வேலைவாய்ப்புக்காக பெரிய நகரங்களை நோக்கி இடம்பெயர்ந்துட்டு வராங்க. சாம்சிங் 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் சாம்சிங் பஸ்தி பகுதியில் காஷ்மஹால், ஃபாரி, சுந்தர் பஸ்தி, காம்பவுண்ட் பஸ்தி, புஜேல் கவுன் மற்றும் சாம்சிங் தேயிலை தோட்டம் மாதிரியான பகுதிகள் அடங்குது. தேயிலை தோட்ட பகுதி பல்வேறு சின்ன பிரிவுகளாகவும் அதை பிரிக்கக்கூடிய சிறிய ஓடைகளோடையும் அமைஞ்சிருக்கு. சாம்சிங்கோட வரலாற்றில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வாழ்க்கையும் முக்கியமானதாக இருக்கு. இந்த பகுதியில் ஆரம்பத்தில் குடியேறினவங்களுக்கு பலர் தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்கான ரங்கேலி, சிக்கிம் மற்றும் இந்தோ நேபாள மலைப்பகுதிகளில் இருந்து வந்தவங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சாம்சிங் தேயிலை தோட்டம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய தோட்டமாக இருந்தது. மூர்த்தி ஆற்றோட கரையில் அமைஞ்சிருந்த இந்த தோட்டம் சுமார் 1200 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. அதில் 900 ஹெக்டேர் தேயிலை தோட்ட பகுதியாக இருந்தது. ஆனால் 2005வது வருஷம் நவம்பர் 28ஆம் தேதி தோட்ட நிர்வாகம் பணிகளை நிறுத்துவதா அறிவித்தது. இதனால சுமார் 1360 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு சாம்சிங்க நினைச்சா பசுமையான தேயிலை தோட்டங்கள், மலைகள், காடுகள், ஆறுகள், பனிமூட்டம் அப்படின்னு இயற்கையோட அழகான காட்சிகள் நம் கண் முன்னாடி வருது. அதே நேரத்தில் இந்த அழகுக்கு பின்னால வாழக்கூடிய மக்களோட உழைப்பும் தேயிலை தோட்டங்களோட இணைஞ்ச அவங்களோட வாழ்க்கையும் மறக்க முடியாததா இருக்கு. இயற்கையும் மனித வாழ்க்கையும் உன்னோட ஒன்று இணைஞ்சி பயணிக்கக்கூடிய ஒரு மலை கிராமம் தான் அது சாம்சிங் தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்குதான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற அந்த பாதை, அந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால அந்த சிலை யாரும் அகற்றல. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரித்தாங்க. அதனால அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்தரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய காலத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாள் அதெல்லாம் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய காக்கம்பாடி கிராமத்தை சேர்ந்த பொன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சு சில விஷயங்களை கேட்டிருந்தேன். அவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: எங்ககிட்ட இருந்தது என்ன விவசாயம்னு சொன்னால் சாமை. எங்ககிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு சாமை தான். சாமை ஆரியும்னு சொல்லுவோம்ல, ஆரியும் தெனை சோளம் இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கிடையாது. பீன்ஸ் இதெல்லாம் கிடையாது இருந்துச்சு, அகர் மொச்சை இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து எல்லாமே எல்லாம் இந்த இறமும் வந்துட்டு ரொம்ப ராவடியாக இருக்குது. குரங்கு, இறமும், மயில்

0: இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே மேய்ஞ்சிட்டு போயிருது. அதெல்லாம் எதுவும் போட்டால் நிற்க மாட்டேங்குது. ஏதோ கொஞ்சம் போல வச்சுருப்போம், இது வீட்டு யூஸ்க்கு வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர வேலி போட்டு நைட்டில் போய் காவல் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இறமராவிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பாரஸ்ட் வந்து கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பூந்து எல்லாமே காடு பூரா சாப்பிட்டு போயிடுது. தோட்டத்துக்குள்ளே பூந்து காஃபி செடி பூரா ஒடிச்சு போட்டுருது. இதை பாரஸ்ட்காரர்கிட்ட சொன்னோன்னா பாரஸ்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுங்களை கூட தூக்கி போட்டு ஆளுங்களை சாகை வச்சிருச்சு. ஒருத்தரை வந்து எங்கள் ஊரில் வந்து ஒருத்தரை வந்து தூக்கி இந்த வெறப்பாக்கத்திலே கிழிச்சிருச்சு. இது கொண்டு போய் மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் 700,000 செலவாச்சு அவரை காப்பாற்றி கொண்டுட்டு வர்றதுக்கு. அவர் சரி ஆகிட்டார். இப்போ வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே இதே எங்கள் பக்கத்து கிராமம் பிளேரி என்ற கிராமம் வீட்டு வாசலில் வந்து இருந்திருக்குது. இது காலை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொஞ்சம் லைட்டாக போதல் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வீட்டில் வந்து நாய் குலைக்குதுன்னு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வரும்போது அந்த அம்மா வந்திருக்குது. அந்த அம்மா பார்த்தா இறம்பு இருந்திருக்குது. அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்குது, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, விரட்டலான்னு போயிருக்கிறாரு. விரட்டலான்னு போகும்போது ஒரே தூக்கு தூக்கி கிழிச்சிருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேலம் போட்டிருந்தாங்க. போட்டிருந்து முடியாத இறந்து போயிட்டார். இந்த மாதிரி வந்து நிறைய விவசாயமெல்லாம் வந்துட்டு இப்போ போட்டி எதுவும் எடுக்கிற அளவுக்கு கிடையாது. காப்பி மிளகு இப்போ வந்து அதிகமாக வந்து காப்பி மிளகு சில்வர் ஒர்க்கு சில்வர் ஒர்க்கும் வைக்கிறதுக்கு இல்லை. இப்போது ஆரம்பத்தில் வச்ச சில்வர் ஒர்க்கு தான், இப்போலாம் வைக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா வைக்க முடியல, வச்சு அதெல்லாம் சாப்பிட்றது. மேகர முருங்கை வச்சா சாப்பிட்றது, சில்வர் ஒர்க்கு வச்சா சாப்பிட்றது, கமலா வச்சா சாப்பிட்றது, எல்லாமே சாப்பிட்றது. ஒரு ஏலச்செடி தெரியுது இல்லை, எல்லாமே சாப்பிட்றது. அதனால் விவசாயத்துக்கு நிறைய பாதிப்பு வந்து எதனாலன்னா அந்த இறமையால பாதிப்பாக இருக்குது.
1: ரொம்ப அருமையா தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு பொன்ராஜ் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு களப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மளிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதை சாப்பிடவும் முடியாது. இதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாமா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவு பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவு பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மழை பெய்யறது அப்படின்றது குறைஞ்சுகிட்டே வருது ஏற்காடு பகுதியில. அப்படி ஏற்காடு மலைப்பகுதியில மழை பெய்யறது குறையும் போது ஏற்காடு கிராமத்து மக்கள் கிட்ட ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஒரு பாடல் பாடி கடவுளை பிரார்த்தனை செய்வாங்க. மழை வரணும் அப்படின்றதுக்கான பாடல் தாங்க அது. அந்த பாடலை நான் முதல் முதல்ல கடைசி முறை ஏற்காடுக்கு போனப்போ காக்கம்பாடியை சேர்ந்த பொன்ராஜன்னா தான் பாடினாரு. வாங்க, அந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: ஐயோ வரண தேவா, மழை இல்லைன்னு சொல்லி ஐயோ வரண தேவா, நாங்க வீடு விட்டு வீடு வந்தோம் ஐயோ வரண தேவா, நாங்க ஆகாத காலம் வந்து ஐயோ வரண தேவா, நாங்க ஆளுக்கு ஒரு தேசம் வந்து ஐயோ வரண தேவா, நாங்க பொல்லாத காலம் வந்து ஐயோ வரண தேவா, நாங்க ஆளுக்கு ஒரு தேசம் வந்தோம் ஐயோ வரண தேவா. இங்க குழந்தைங்கள்லாம் சாப்பாடு இல்லாத தண்ணி இல்லாத இருக்குது, நல்லத்தங்கா போல ஓடி ஓடி ஓடி ஓடி விளையாடிக்கிட்டு கிடக்குது. ஏழு மக்கள்களும் விளையாடுமே நல்லத்தங்காவில், அதுபோல் எங்கள் மக்கள் போற அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஐயோ வரண தேவா, ஏழு மக்களந்தான் கூட்டிக்கிட்டு ஐயோ வரண தேவா, நாங்கள் நாடு விட்டு நாடு போனோம் ஐயோ வரண தேவா, நாங்கள் ஊரு விட்டு ஊரு வந்தோம் ஐயோ வரண தேவா, இங்கே பாசி போல மின்னல் மின்னி ஐயோ வரண தேவா, இங்கே ஊசி போல மலையரங்கங்க ஐயோ வரண தேவா, இங்கே பாசி போல மின்னல் மின்னி ஐயோ வரண தேவா, இங்கே ஊசி போல மலையரங்கு ஐயோ வரண தேவா, இங்கே கிடுகிடுண்டு இடி இடிச்சு ஐயோ வரண தேவா, எங்களுக்கு சடசடண்டை மலையரக்கு ஐயோ வரண தேவா, இங்கே அங்கே பேயும் மலைகளெல்லாம் ஐயோ வரண தேவா, இங்கே இங்கே பேய வேணும் ஐயா ஐயோ வரண தேவா, நாங்கள் ஆகாத காலம் வந்து ஐயோ வரண தேவா, நாங்கள் ஆளுக்கு ஒரு தேசம் வாணும் ஐயோ வரண தேவா, நாங்கள் ஆகாத காலம் வந்து ஐயோ வரண தேவா, நாங்கள் ஆளுக்கு ஒரு தேசம் வாணும் ஐயோ வரண தேவா, இங்கே படபாடண்டி இடி இடிச்சு ஐயோ வரண தேவா, எங்களுக்கு சடசடண்டி மலையருக்கு ஐயோ வரண தேவா.
6: ரொம்ப அருமையா இருக்குல்ல, மழை வர வேண்டி இவ்வளவு அருமையான பாடலை ஏற்காடு கிராம மக்களே உருவாக்கி கடவுளை பிரார்த்திக்கிறாங்க. அவர்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்டேங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் போது மழை வருதா அப்படின்னு. அவர் சொன்ன விஷயம் எனக்கே வந்துட்டு ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா மழை பெஞ்சிருமாங்க. ரொம்ப அருமையான விஷயமா இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட நான்காவது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஓரியண்டல் டார்ட்டர், தண்ணிக்குள்ளே வேட்டையாடக்கூடிய பாம்பு பறவையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோங்க. தண்ணிக்குள்ள ஒரு மீனை தேடி திடீர்னு தன்னோட நீண்ட கழுத்தை ஈட்டி மாதிரி முன்னோக்கி நீட்டி மீனை குத்தி பிடிக்கக்கூடிய ஒரு பறவை தான் இந்த பாம்பு பறவை. மீனை தண்ணியிலிருந்து மேலே கொண்டு வந்து காற்றுல தூக்கி எறிஞ்சு அதுக்கப்புறம் தலையை முதல்ல விழுங்கக்கூடிய இந்த வித்தியாசமான பறவை ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பறவை முக்கியமாக நன்னீர் ஏரிகள் மற்றும் ஓடைகளுக்கு பக்கத்தில் வாழுது. இந்த பாம்பு பறவை அப்படின்ற பேருக்கு காரணம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்ங்க. இது தண்ணியில் நீந்தும் போது அதோட உடல்ல பெரும்பகுதி தண்ணிக்குள்ள மறைஞ்சிருக்கும். மேலே தெரியக்கூடிய அதோட நீண்ட மெல்லிய கழுத்து மட்டும் ஒரு பாம்பு மாதிரி இருக்குங்க. ஓரியண்டல் டார்ட்டரோட வேட்டையாடக்கூடிய திறன் அதோட மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. அது தன்னோட உடலை முழுசுமே தண்ணியில் மூழ்க வச்சுக்கிட்டு மெதுவாக நீந்தும். மீன் பக்கத்தில் வந்ததுமே கழுத்தை மின்னல் வேகத்தில் முன்னோக்கி நீட்டி கூர்மையான அழகால மீனை குத்தி பிடிச்சிடுங்க. மீனை பிடிச்ச உடனே விழுங்காதுங்க. முதல்ல அதை தண்ணியோட மேற்பரப்புக்கு கொண்டுட்டு வரும். அதுக்கப்புறம் மீனை காற்றுல தூக்கி எறிஞ்சு சரியான நிலையில் வந்ததும் அதோட தலையை முதல்ல விழுங்கும். இந்த பறவையோட கழுத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தசை அமைப்பு தான் இவ்வளவு வேகமாக கழுத்தை நீட்ட உதவுது. அதனால் தண்ணிக்குள்ளே மீனை வேட்டையாடும் போது அதோட கழுத்து ஒரு சின்ன ஈட்டி மாதிரி செயல்படுது. ஓரியண்டல் டார்ட்டரோட உடல் அமைப்பு ரொம்பவுமே தனித்துவமானது. முதிர்ந்த பறவைகளோட இறகுகள் பெரும்பாலும் கருப்பு நிறத்தில் இருக்கும். கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் பழுப்பு நிறம் இருக்குங்க. கண்களை சுற்றி மஞ்சள் நிற வளையமும் நீண்ட அழகும் அதோட அடையாளங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க உதவுது. இது தண்ணியில் வேட்டையாடுவதற்கான உருவான பறவை அப்படின்னாலும் அதோட இறகுகள் நீர்க்காகங்களை மாதிரியே ஈஸியாக ஈரமாயிடாதுங்க. அதனால தண்ணியிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு மரக்கிளை அப்படி இல்லைன்னா பாறையில் அமர்ந்து தன்னோட ரெக்கையை விரித்து வெயிலில் காய வைக்கிறத அடிக்கடி பார்க்கலாம். இனப்பெருக்க காலத்தில் இது பொதுவாக மற்ற நீர் பறவைகளோடு சேர்ந்து மரங்களில் கூடு கட்டுது. ஒரு கூடு பொதுவாக குச்சிகளால் அமைக்கப்பட்ட சின்ன மேடை மாதிரி இருக்கும். பெண் பறவை பொதுவாக 3-6 முட்டைகள் வரைக்கும் இடுது. முட்டைகளை அடைக்காக்கிறதுல ஆண் மற்றும் பெண் பறவை ரெண்டுமே வந்துட்டு பங்கேற்குதுங்க. குஞ்சுகள் பிறந்த உடனே பெற்றோரோட தொண்டை பகுதியிலிருந்து உணவை ஊட்டி விடுறாங்க. வளர்ந்த குஞ்சுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டா கூட்டிலிருந்து கீழே இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள பாய்ஞ்சி தப்பிச்சிடுமாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க. அந்த வகையில் இன்னைக்கு குயின்ஸ்லாந்தோட பழங்குடி சமூகத்தோட ஒரு கதை, அதாவது விரி மக்களை பற்றி ஒரு அருமையான கதையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து மாநிலத்தோட கிழக்கு பகுதியில் மக்கே நகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த பழங்குடி மக்கள் தான் விரி மக்கள். இவங்களை விடி, விஆர்டி மாதிரியான பெயர்களாலேயுமே குறிப்பிடுவாங்க. விரி மக்களோட வாழ்க்கை அவங்களோட நிலத்தோடையும் இயற்கையோடையும் நெருக்கமாக இணைஞ்சிருந்ததுங்க. இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு மக்கே பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலிருந்து உள்நாட்டை நோக்கி விரிஞ்சிருந்தது. நெபோபோவான் மற்றும் சட்டர் நதிகளோட நீர்பிடிப்பு பகுதிகளும் இந்த பாரம்பரிய நிலப்பரப்பில் இருந்ததுங்க. சுமார் 5,200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக குறிப்பிடப்படக்கூடிய இந்த பகுதி இயற்கையோட பல்வேறு வடிவங்களை கொண்டிருந்தது. குறிப்பாக விரி மக்களோட நாட்டோட பெரும்பகுதி மலைக்காடுகளால் சூழப்பட்டு இருந்தது. மேற்கு பகுதியில் வறண்ட நிலப்பரப்புகளுமே இருந்ததுங்க. இந்த நிலப்பரப்பு வெறும் வாழ்விடமா மட்டும் இல்லை, உணவு, நீர், பயணம், சமூக வாழ்க்கை மற்றும் பண்பாட்டு அறிவு அப்படின்னு விரி மக்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தோடையும் அவங்களோட நிலம் இணைஞ்சிருந்தது. விரி மக்களோட பண்பாட்டில் மொழிக்கு முக்கியமான இடம் இருக்கு. விரி அப்படி இல்லைன்னா விடிமொழி பிரிமொழியோட ஒரு பேச்சு வழக்கா இருக்குங்க. விருடி, விடி, வீர்டி, விட்டி அப்படின்னு பல்வேறு பெயர்களாலேயும் இந்த மொழி குறிப்பிடப்படுது. ஒரு சமூகத்தோட மொழி அப்படின்றது வெறும் பேசுவதற்கான கருவி மட்டும் இல்லை, அந்த சமூகத்தோட வரலாறு, இயற்கை பற்றிய அறிவு, உறவு முறை, பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் தலைமுறை தலைமுறையாக கடத்தக்கூடிய நினைவுகளை பாதுகாக்கும் ஒரு முக்கியமான அடையாளமாகவுமே இருக்கு. அதனால விரி மொழியை பாதுகாக்கிறது அப்படின்றது விரி மக்களோட பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்கு சமந்தாங்க. இன்னைக்கு பாரம்பரிய நில உரிமைகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல விரி மக்கள் பங்கேற்று வராங்க. 2019 மக்கே நகருக்கு மேற்கில் இருக்கக்கூடிய சில பாரம்பரிய நிலங்களோட விரி மக்களுக்கு பூர்வீக உரிமை அங்கீகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வாழ்ந்த பல்வேறு பழங்குடி சமூகங்களோட பிரதிநிதிகள் இணைஞ்சு இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது மற்றும் கலாச்சார பாரம்பரிய தலங்களை பராமரிக்கிறது மாதிரியான பணிகள்லையும் ஈடுபட்டு வந்தாங்க. இது நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுதுங்க. ஒரு நிலம் அப்படின்றது வெறும் வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும் இல்லை, அந்த நிலத்தோடு இணைஞ்சிருக்கக்கூடிய மக்களோட நினைவுகள், மொழி, பண்பாடு மற்றும் தலைமுறை அறிவும் அந்த நிலத்தோட ஒரு பகுதி தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமூக.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த இரவு நேரத்தில் உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய கதையை நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹீரோயினோட ஒரு கதையை தாங்க சொல்ல போகிறேன். சின்ன திரையில் ஆரம்பித்து வெள்ளித்திரை வரைக்கும் தன்னோட சொந்த உழைப்பால் ஒரு இடத்தை பிடித்த ஒரு வைராக்கியமான பெண், மாநில அரசோட விருது வாங்கியிருக்கக்கூடிய நடிகை சுவாசிகா, அவங்களோட ஒரு கதையை தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். கேரளாவில் பெரம்பாவூர் அப்படின்றது தான் அவங்களுடைய நேட்டிவ், அவங்களுடைய சொந்த ஊர். இவங்களுடைய இயற்பெயர் பூஜா விஜய். சின்ன வயசுலேயே சுவாசிகா அவங்களுக்கு வந்து டான்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது, ஒரு ஒரு தனி ஆர்வம் அது மேலே இருக்குங்க. இவங்க படித்தது பிஏ லிட்ரேச்சர், படித்து முடித்ததும் முறையாக பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் டான்ஸ் மேலே ஒரு பெரிய ஆர்வம், அதே நேரத்தில் சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் முறையாக பரதநாட்டியம் கற்றுக்குறாங்க. ஒரு சாதாரண குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்க, ஆனால் சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயர், ஒரு தீ அவங்க மனசுக்குள்ளார எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்க சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க நேட்டிவ் கேரளாவாக இருந்தாலும் அவங்க முதல் முதலாக நடித்த சினிமா அப்படின்னா தமிழ் சினிமா தான். தமிழ் சினிமாவில் வைகை அப்படின்ற ஒரு படம் தான் இவங்களுடைய முதல் படம். அதில் அந்த கதை வந்து நிஜ வாழ்க்கை சம்பவத்தை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அதில் தான் அவங்க வந்து நடிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய பயணம் குறித்து நிறைய விஷயங்களை அவங்க கூட வந்து இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். எப்படி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டத்திற்குரிய ஒரு நடிகையாக மாறினாங்க அப்படின்ற ஒரு கதையை. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாகவே இருக்குது. சேலத்தை ஐந்து ரோட கடந்து செல்லும் போது இவருடைய சிலையை பார்க்காம நம்ம போக முடியாது. அப்பெல்லாம் இது யார் சிலை, என்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்லாம் நம்ம வந்து யோசித்திருப்போம். அதுக்கு தான் இந்த பதிவு. அப்படி நம்ம கடந்து செல்லுகின்ற இந்த பாதை, இந்த வரலாற்று சின்னம் இருக்கு. பாலங்கள், சேலம் என்றாலே ஒரு பாலம், பாலங்கள், பாலங்கள் நிறைந்த ஒரு மாநகரமாக சேலம் இப்போ உருவெடுத்திருக்கு. அந்த பணி நடக்கும்போது இந்த சிலை அகற்றப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தில் இப்போ இந்த சிலை அகற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அப்போ இருந்த அரசாங்கத்துக்கு வச்சோம். செய்தித்தாள்கள்லையும் இந்த செய்தியை, பொதுமக்கள் மத்தியில் இந்த செய்தியை வச்சோம். ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்காக இந்த சிலை அகற்றப்படக்கூடாது, இந்த இடத்துல இது ஒரு அடையாள சின்னம், ஐந்து ரோட்டின் அடையாள சின்னம், அதனால் இது வந்து அகற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்தினோம். அதனால் அந்த சிலை யாரும் அகற்றலை. பட் இருந்தாலும் இந்த பால பணிகள் நடக்கும்போது அந்த சிலைக்கு பாதகமாகவே அந்த தளவாட பொருட்கள் எல்லாம் வச்சு சிலைக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த சிலைக்கு வந்து ஒரு மாசு கற்பிக்கிற மாதிரி அந்த தளவாட பொருட்கள்லாம் அது பக்கத்தில் போட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை ஒரு கோரிக்கையாக வச்சோம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய சிலைக்கு முன்னால் இப்படிலாம் கட்டுமான பொருட்கள் எல்லாம் குவித்து வைப்பது சரியல்ல, அவைகளை ஒரு ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டு இந்த சிலையை வந்து தனியாக அஞ்சலி செலுத்துறதுக்கும் மக்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் இடம் விட்டு அந்த சிலையை வந்து எந்த விதத்திலும் பாதிப்படையாமல் அதை வந்து பாதுகாக்கிற மாதிரி வச்சு மற்ற இடங்களில் தளவாட பொருட்களை வச்சு பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சோம். அதை வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் ஆதரிச்சாங்க. அதனால் அது எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அதே மாதிரி தளவாட பொருட்கள்லாம் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு இந்த சிலையினுடைய மாண்பு பாதுகாக்கப்பட்டது. அப்புறம் வந்து இந்த சிலை அகற்றப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். இதை அகற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் சில முயற்சிகள்லாம் நடந்தது. நாங்கள் அதை ரொம்ப வன்மையாக எதிர்த்தோம். ஆனாலும் எங்கள் கூடையே சேர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து ரோடு அந்த ரவுண்டாக நான் சுற்றி போகும்போது ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். ஒரு புதுசாக ஒரு மாலை வந்து திருப்பூர் குமரன், கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தில் தோங்கும். நான் ஆச்சரியப்படுவேன், டெய்லி இவருடைய சிலைக்கு யாரோ மாலை போடுறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அவருடைய பிறந்த நாள், அவருடைய நினைவு நாள், அப்புறம் சுதந்திர தினம், அப்புறமேட்டு ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள், இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான நாட்களில் தான் நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஒரு கூட்டமாக கூடி ஒரு நிகழ்வை நிகழ்த்துவோம், அதனுடைய செய்தித்தாளர்களும் பிரசுரிப்போம், இந்த மாதிரி பணிகள். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து தினமும் அவரை வந்து நினைத்து அவருடைய சேவையையும் அவருடைய சுதந்திர போராட்ட அந்த பங்கெடுப்பையும் இவங்க சிறப்பாக நினச்சி அவரை ஒரு தெய்வமாக கருதி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை அவங்க போடுறத வழக்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த சிலை இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய அந்த ஒரு எண்ணம், அவங்க இந்த சிலையை காப்பாற்றணும், அந்த சிலையை மதிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு, அதுதான் வந்து எங்களுடைய முயற்சி, சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய முயற்சி. அப்புறமேட்டு இந்த மாதிரியான மக்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த சிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல அந்த சிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
0: இந்த
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய கதையை நாகராஜ் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹீரோனுடைய ஒரு கதை. அவங்களுடைய பேரு சுவாசிகா, கேரளாவை சேர்ந்தவங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ரீசெண்டாக நிறைய திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்தாலும், அவங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், அவங்க ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சில திரைப்படங்கள் வந்து நடிக்கிறாங்க. அதாவது 2009 வெளியான வைகை படம், அதுதான் அவங்களுடைய முதல் படம். அதுவும் குறிப்பாக இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க, ஆனால் தமிழ் சினிமாவில் தான் முதல் முறையாக நடிக்கிறாங்க. அதற்கப்புறம் கோரிப்பாளையம் அப்படின்ற திரைப்படத்துலேயும் வருவாங்க. மைதானம் அப்படின்ற தமிழ் படத்துலேயும் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. மலையாளத்தில் சில படங்கள் அவங்க நடிச்சிருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு வரவேற்பை பெறலை. ரொம்பவே சாதாரணமான வேடங்கள் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. கலை உலகத்தில் நுழைஞ்சாச்சு, எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலங்கிற ஒரு விரக்தி அவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க சுவாசிக்க. அவங்களுக்கு அது அவங்களுடைய ஒரு மனசை ரொம்பவே பாதிக்குது. அதாவது என்ன, சினிமாவில் நம்ம வந்து இருக்கோம், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிறப்ப, ஒரு கட்டத்தில் சினிமா வாய்ப்புகளும் அப்படியே கம்மியாகுது. அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடியுது. ஒரு கட்டத்தில் சுவாசிக்கா டிப்ரெஷனுக்குள்ளாரெலாம் வந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட வந்து அவங்க நெகட்டிவ் எண்ணங்களால் பாதிக்கப்படுறாங்க. இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அவங்க வந்து மீண்டு வந்தது அவங்களுடைய தன்னம்பிக்கையினாலையும், அதே மாதிரி குடும்பத்தோட ஆதரவாலையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நம்மளால் எதுனாலும் முடியும், இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டகத்துக்கு வராங்க சுவாசிக்கா. ஸோ அப்படி அவங்க வந்து அடுத்தடுத்த முயற்சி தான் சின்னத்திரை அப்படின்னு வந்து சொல்லலாம். சின்னத்திரை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதை குறிப்பாக சினிமா வந்து அவங்களுக்கு கைவிட்டாலும் சின்னத்திரை அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்பீரமான ஒரு ராஜபாட்டையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மலையாளத்தில் ஒளிபரப்பான சீதா அப்படின்ற சீரியல் இவங்களோட வாழ்க்கையை மாற்றினுச்சு. அதுவும் குறிப்பாக கேரளம் முழுக்க இருக்கிற வீடுகளில் இவங்க சீதாவாகவே தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு குடும்ப பாங்கான ஒரு முகமாக இவங்க வந்து மாறி இருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லைங்க, ரெட் கார்பெட் மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இவங்களுடைய திறமையை வெளிக்காட்டியிருக்கிறாங்க. அதாவது பல திறமைசாலியான பெண்களோட கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தோழியாகவும் மாறினாங்க. சீரியல் நடிப்பு, ஆங்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய விஷயம் அப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், என் வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான்டா.
2: என்னடா?
1: நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பயங்கரமா ஆடணும்டா.
2: அப்படின்ற?
1: ஆமா,
2: மைக்கேல் ஜாக்சன் இருக்காருல்ல.
1: ஆமா,
2: அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா பாடுவாரு, ஆனா சாப்பிட சொன்னா மட்டும் சாப்பிட மாட்டாராம். ஏன்
1: ஏன் சாப்பிட மாட்டாரு?
2: ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாதான்.
3: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி

0: அப்பப்பப்பா, என்ன கூட்டம் என்ன கூட்டம். சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல.
1: இந்தாங்கம்மா, வெயில்ல போயிட்டு கலப்பா வந்திருப்பீங்க, தண்ணி குடிங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பையில பாரு, மல்லிகை சாமான்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் கிச்சன்ல வைமா.
1: அம்மா, என்னதுமா இது?
0: நூடுல்ஸ் தான் காயத்ரி, எதுக்கும் இருக்கட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனை?
1: அம்மா, நூடுல்ஸோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இத சாப்பிடவும் முடியாது. இத சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனை தாம்மா வரும்.
0: எக்ஸ்பைரி டேட்டா? அப்படின்னா என்னடி?
1: ஒரு பொருளை வாங்குறோம்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, அதுக்கு மேல அது கெட்டு போயிடும், அதை நம்மளால சாப்பிடவும் முடியாது. இதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த உணவுப் பொருட்களை வாங்கினாலும் FSSAI சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கணும்.
0: ஓ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: உணவுப் பொருட்களை வாங்கும் பொழுது அதன் தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி ஆகியவற்றை கவனித்த பின் பொருட்களை வாங்கவும். மத்திய அரசின் FSSAI என்ற தரச்சான்றிதழ் பெற்ற உணவா என்பதை உறுதி செய்து பொருட்களை வாங்கவும்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஹீரோயின் சுவாசிகா அவங்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் சினிமா வந்து இவங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்கல. அப்போ டிப்ரெஷனுக்குள்ளார போகிறாங்க, அதிலிருந்து மீண்டு வராங்க. அவங்க சூஸ் பண்ண ஒரு விஷயம்னா சின்னத்திரை. சின்னத்திரையில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷோவுக்கு வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க, சீரியல் நடிப்பு ஆங்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க சுவாசிகா. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் இவங்க சினிமாவுக்கெல்லாம் வந்து செட் ஆக மாட்டாங்க, ஃபுல்லாகவே சீரியல் நடிப்பு ஆங்கரிங் அப்படி தான் இருப்பாங்க, அது அவங்களுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே அவங்களுடைய உழைப்பால் அவங்க வந்து தகர்த்தெறிகிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ சினிமாவுக்கு திரும்ப வந்தாலும் ஒரு பெரிய ரோலில் தான் நடிப்பேன் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு சாதாரண ரோலாக இருந்தாலும் ஆனால் வித்தியாசமான கதையை வந்து தேர்வு பண்ணுறாங்க. அப்படி அவங்க நடித்த படங்கள் அப்படின்னா, இயக்குனர் சஜித் பாபு இயக்கத்தில் வெளிவந்த வசந்தி அப்படின்ற ஒரு படம். இவங்களுடைய சினிமா கேரியரில் மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த படத்தில் இவங்க நடிப்புக்காக கேரளா அரசோட சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான மாநில விருது இவங்களை தேடி வந்ததுங்க. அதே மாதிரி சித்தார்த் பரதன் இயக்கத்தில் வெளியான சதுரம் படத்தில் ரொம்பவே துணிச்சலான விமர்சனங்களை சந்தித்த கதாபாத்திரத்தில் இவங்க நடித்து தென்னிந்திய சினிமாவையும் வந்து திரும்பி பார்க்க வச்சாங்க. அதே மாதிரி நிறைய மீடியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய அந்த ஒரு படம் பற்றியும், பெண்களுக்கும் உணர்ச்சிகளும் காதலும் காமமும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள்லாம் அவங்க வந்து விவாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு பெரிய ஹிட் அடித்த ஒரு படம், தமிழ் சினிமாவில் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிய வந்த ஒரு படம் அப்படின்னா லப்பர் பந்து படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமான நடிப்பில் எல்லாரையுமே வந்து கவர்ந்து இழுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த படம் இவங்களை வந்து எல்லாருக்குமே வந்து அடையாளப்படுத்தினுச்சு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய சினிமா வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு நடிகை சுவாசிக்கா அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எடுத்த உடனே மிகப்பெரிய வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கலைங்க. சினிமா உலகத்தில் நுழையிற எல்லாருக்குமே ஒரே மாதிரியான அந்த சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்காது. சுவாசிக்க அவங்களுமே ஆரம்பத்தில் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக சினிமா நாயகி அப்படின்னா ரொம்ப பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லைங்களா. ஒரு முறை இவங்க நடித்த ஒரு படத்துக்கு ஒரு பிரபல ஊடகத்தில் வந்த விமர்சனம் இவங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக இவங்களுடைய ஸ்கின் பற்றியும் இவங்க முகத்தில் இருக்கிற முகப்பருக்கள் பற்றியும். ஒரு ஹீரோயின் இப்படியா இருப்பாங்க, ஹீரோயினுக்கான ஒரு அழகு இவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்து வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க அதெல்லாம் தாண்டி தான் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து ஆனால் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுட்டே இருக்குது. நம்மளால் சினிமாவோட நிலைக்க முடியலை அப்படின்ற பயம் சுவாசிக்க ஒரு கட்டத்தில் ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து கொண்டு போயிருக்குங்க. அதே மாதிரி ஒரு பேட்டியில் அவங்களே கலங்கி போய் சொல்லியிருக்கிறாங்க, எதுவுமே ஓடலை, பண்ணின முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடியுது, வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நினச்சேன் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனான ஒரு நிலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவங்கள கை தூக்கி விட்டது என்ன அப்படின்னா, அவங்க சிறு வயதில் கற்றுக்கிட்ட அந்த டான்ஸ். சிறு வயதில் அவங்களுக்கு விருப்பமான அந்த டான்ஸ் தாங்க. ரொம்ப மனசு பாரமாக டிப்ரெஷனாக இருக்கும்போது வந்து ஒரு பாட்டு வச்சு தனியாக உட்கார்ந்து அதுக்கு வந்து கோரியோகிராஃபி வந்து பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு நிறைவை வந்து கொடுத்துருக்கு அந்த ஒரு சமயங்களில். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தோல்விகளையும் கிண்டல்களையும் கடந்து வந்த சுவாசிக்கா இன்றைக்கி நிறைய வெற்றி படங்களில் நடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது வெற்றி படங்கள் அப்படின்றப்ப அவங்க வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணாமல் அவங்க நல்லா நடிக்கிறாங்க, அந்த ஒரு படம் ஒரு நல்ல வெற்றியை பெறுது இன்றைக்கி காலகட்டத்தில். தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787 7078. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நடிகை சுவாசிகா அவங்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்களோட தோற்றத்தை வச்சும் அவங்களோட ஒரு ஸ்கின்னை வச்சும் அவங்க நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஹீரோயினுக்கான ஒரு தோற்றம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் நிறைய புகழ்பெற்ற ஒரு மீடியாக்கள்லேயே வருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய குறைகளை அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் மலையாளத்தில் சீதா சீரியல் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுங்க. அந்த சீரியல் மூலிமா வீடு வீடாக போயிட்டு இவங்க வந்து சேர்ந்தாங்க. சின்னத்திரை கொடுத்த அந்த அங்கீகாரம் அவங்கள சினிமாவில் மீண்டும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது தன்னை ஒதுக்கினவங்களே திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இவங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வசந்தி படத்தில் ஒரு யதார்த்தமான கிராமத்து பெண்ணாகவே வாழ்ந்து கேரள அரசோட சிறந்த நடிகைக்கான விருதை வந்து பெறாங்க. அதே மாதிரி சதுரம் திரைப்படம், லபர் பந்து படம் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு படம். அந்த ஒரு படத்தில் இவங்க பண்ணின அந்த கதாபாத்திரம் எல்லாரையுமே வந்து கவர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக நூறுசாமி திரைப்படத்துலேயும் அவங்க வந்து அவங்களுடைய நடிப்பை ஒரு முழுவதுமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு படமும் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு படமாகவும் ஒரு வெற்றி படமாகவும் வந்து இருந்ததுங்க. ஒரு கட்டத்தில் அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி 15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுக்குள்ளார வந்த அவங்க அப்போ நிறைய படங்கள்லாம் நடித்தாலும் யாருக்குமே வந்து அவ்வளோவா பிரபலமாக ஆகவே இல்லை. அப்புறம் அப்படியே பல வருடங்கள் கழித்து டிப்ரெஷனுக்குள்ளாரெலாம் போய் அதுலேருந்து வெளியே வந்து சின்ன தரையை சூஸ் பண்ணி அப்புறம் ஆங்கரிங் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பியும் சினிமாவுக்குள்ளார வந்து ஆரம்பத்தில் அவங்க ஆசைப்பட்ட அந்த சினிமா வெற்றியை இன்றைக்கி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எப்போனாலும் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான அருமையான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.